நேரம் 5:36. இது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திப்பு மற்றும் கார்த்திக் குரல்களில் திருமலை.

நேரம் 5:41 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டில். அடுத்த கானம் திப்புவின் குரலில், காஞ்சனா.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 சர்வணா மாதம் 6 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: அடக்கமாக இருப்பது எல்லாருக்கும் நல்லது. அதிலும் செல்வந்தர்கள் அடங்கி பணிவாக நடப்பது என்பது அவர்களின் செல்வத்திற்கே செல்வம் சேர்த்ததாக அமையும். குறள் எண் 125, அதிகாரம் அடக்கமுடைமை.
1: எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து.
0: அடக்கமாக இருப்பது எல்லாருக்கும் நல்லது. அதிலும் செல்வந்தர்கள் அடங்கி பணிவாக நடப்பது என்பது அவர்களின் செல்வத்திற்கே செல்வம் சேர்த்ததாக அமையும். குறள் எண் 125, அதிகாரம் அடக்கமுடைமை.

0: நேயர்களை தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோகன் ஷாஹூ கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம்

தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:04. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம் அதில் சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ சேகர் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவக்கலை கே கே தாமஸ் அவர்கள். 7:40 இன்றைய தினம் உலக கல்லீரல் அழற்சி தினம் வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே குறித்து கேட்க இருக்கிறீங்க. 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் 2026 அன்றாட நிலவரம் கேட்கலாம். 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று இன்றைய தலைப்பு கவலைகளை சமாளிக்க தேவைப்படுவது தனிமையில் அமைதியாக இருப்பதா அல்லது பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவதா. 10:02 மனம் விரும்புதே நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று திருப்பூர் கல்லாபுரம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு இயற்கையை பாதுகாக்க நீங்கள் மாற்ற வேண்டிய பழக்கங்கள் என்ன, அது குறித்து பேச இருக்கிறீங்க சிநேகிதிகள். 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இன்று

உலக கல்லீரல் அழற்சி தின ஆலோசனைகள் வழங்குபவர் கல்லீரல் கணைய மருத்துவ நிபுணர் டாக்டர் சி கீதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து நேயர்கள் கேட்பீர்கள் கசப்பிலும் கனியான சத்துக்கள் தரும் பாகற்காய் பற்றி. பிற்பகல் 2 மணிக்குக்கும் நேர் விருப்ப பாடல்கள். மூன்று 2 திரையறிவி நிகழ்ச்சி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:40 பொதிகை தும்பி, 5:00 படமும் பாடலும். இன்று 1962 வெளிவந்த பாடல்களும் அதனை குறித்த சுவாரஸ்யமான தகவல்களையும் கேட்டு ரசிக்கலாம். 6:00 பக்தி மாலை. மாலை 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் துறை இசை பாடல்கள். 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் போர் முறைகள் பற்றி கேட்கலாம், 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி.

நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
1: புள்ளின்வாய் கீண்டானே, பொல்லா அரக்கனே, கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகாள் போதரி கண்ணினாய், குள்ளக் குளிரக் குடைந்தி நீராடாதே, பள்ளிக்கிடத்தியோ பாவாயினி, கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பவாய். மரம் அகன்றால் அறம் அதில் வந்து ரசாயனம் செய்யும், அறம் தழைக்கும் முயற்சி இது. தீமைகள் அழிய வேண்டும், நன்மைகள் மேலாக வேண்டும். ஆண்டாள் நாச்சியின் வசீகரச் சொற்கள் அழகானவை, உயிர் துடிப்பு மிக்கவை. கோதைத்தமிழ் என்ற ஒரு தனி வகையே உருவாயிற்று. ஆண்டாளிடம் பொலிவு தவிர வேறு இல்லை. இங்கு பொலிவு என்பது பக்தி, உலகை உயிர்ப்பிக்க வல்ல பக்தி. அவை மந்திரச் சொல், கவிதைகளின் சொல், வசீகரச் சொல். நடக்கக்கூடியவற்றையே பேசும், உயிர் துடிப்போடு அறிவிக்கும். கனவுகளோடு அவை சம்பந்தப்பட்டவை. கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளை சொல்பவை. கனவுகள் நிழல்கள் அன்று. அறங்களுக்கு உட்படுத்தி பாருங்கள். கவிமனதிற்கு ஆணைகள், உத்தரவுகள் ஓப்பானவையாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டாள் மெய்மையோடு உரைகிறாள். ஆசைகள் ஏற்கத்தக்கவையாய் இருக்கின்றன. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. எல்லா சொற்களும் நற்சொற்களே, இவற்றை ஆராதிப்போம். ஆண்டாளை கவிதாயினியாகப் பார்ப்பது உத்தமமான

0: விரும்பத்தக்கது, நியாயமானது, உயிர் துடிப்பு தருவது. ஆண்டாளின் சேவகர்கள் என்பதுண்டு. ஒருவருக்கு சீடராக வேண்டும் என்று முடிவு செய்வது பெரிதுதான். அது சிரமமான காரியம் என்றாலும் விரும்பத்தக்கது. அது முடியாத காரியம் என்றுதான் சில நேரம் நாம் சொல்ல வேண்டும். சாத்தியப்படாத புரட்சி என்பதுண்டு. ஆண்டாள் புரட்சி அலாதியானது. நிறைவு வெற்றிதான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சி இன்றும் நம்மிடையே அழகாக உலவிக்கொண்டிருக்கிறாள். வெண்பட்டு துகிலோடு சலங்கை ஒலிக்க கண்ணன் குழலை உள்வாங்கி அலங்காரமாக நர்த்தனமாடிக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்திற்காக மாறி மாற்றிவிடும் மாயம் இது. சிலரின் சொற்கள் மந்திரவாசனை பூசிக்கொண்டவை, மர்மம் அகற்றியவை, நேரில் உரையாடுபவை, பூடகமற்றவை, நல்லவை கேட்க வேண்டுமென்ற உந்துதலை தருபவை. ஆர்வம் என்பது ஆச்சரியம். ஆர்வம் மனவழிப்பட்டது. நாம் விரும்பிய எல்லைக்குள் இருப்பவை. அப்படியானால் அவை உயிர் துடிப்புள்ளவை, நம்மால் வசப்படுபவை. நாம் அதில் வசப்படும் போது தெளிவாக இருப்போம். நாம் என்பது மனிதகுலம்தான். குள்ள குடைந்து நீராடாதே. வாழ்க்கை மிக கொண்டாட்டமானதுதான். கள்ளம் தவிர்த்து கலந்தோர் எம்பாவாய். ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்கி உலவிடுவது பேரழகுதான் எங்கள் ஆண்டாள் நாட்டியின் வார்த்தைகள். ஆண்டாளுக்கான பாஷ்யங்கள், ஒரே நூல்கள், வேறு பொருள்களை தந்தாலும் விவரித்தாலும் எனக்கால சில வசீகரங்களை வைத்து கொண்டு காத்திருப்பதாக நம்புவது இதமானது. ஆண்டாள் நாச்சியார் பொது பொக்கிஷம் புதையல் அருமருந்து. விண்மீன் தோன்றிவிட்டதையும் பறவைகள் ஒலி எழுப்புவதையும் காட்டி விடியற்பொழுதை தோழிகள் உறுதி செய்கிறார்கள். காலை எழுந்தவுடன் முதற்காட்சி அன்றைய பொழுதை ரம்மியப்படுத்தும். அது புத்தம் புதிது. ஒரு பனிக்குவியலைப் போல தூய்மையானது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவா என்று உலகிற்குச் சொல்கிறாள். ஆண்டாளின் கிளிகூடப் பேசும். அதன் மொழிகூட கற்பதற்கு சுலபமானது. உண்மையை உபாசிக்கும்போது அந்த கிளிமொழி வசமாகும். புலர்காலைக்கான மௌனம் கூட வசீகரமானதுதான். மௌனத்தில் இருக்கும் அற்புத சங்கீதத்தை பிடிப்பது கூட சுலபந்தான். பௌடி ராகமாக, பூபால ராகமாக, மலையமாரதமாக, நிறைவாக ஆனந்த பைரவியாக வந்துவிடும். ஆணவம் மழிந்தால் நிரந்தரம் பெற்றிடுவேன். அதனால் ஆணவம் மழியட்டும். உங்களுக்கு அப்புறம் இறுதிகால பயம் இல்லை. ஆண்டாள் பெருமாட்டியின் அலைகளையா விளையாட்டை நாம் இவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாழ்தல் நெறி. ஆண்டாள் இறையழகின் உச்சம் என்று கொண்டாடுவோம். வாழ்தலின் இனிமையை புரிந்து கொண்டால் எல்லாமே அற்புதம்தான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:16. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களே, உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமய வாழ்த்துக்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:27.

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 6:27. மன அமைதி, மகிழ்ச்சி ஆகியவை அன்பு, தவம், தியாகம் முதலியவற்றால் அன்றி பணத்தால் வராதாம்.

நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவும் இல்லையாம். வெல்ல முடியும் என்று நம்புவரே வாழ்க்கையில் வென்று விடுவார்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:37. தூரம் என்பது முக்கியமல்ல, எடுத்து வைக்கின்ற முதல் அடிதான் மிகவும் முக்கியம்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:45. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கரியர்.

0: சென்னை தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: நிலக்கடலை சாகுபடியில் விதை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களான வேரழுகள், தண்டழுகள் மற்றும் இலைப்புள்ளி நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டசிம் 50% WP என்ற மருந்தை கொண்டு விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் வைத்திருந்து விதைக்க வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற உயிரியல் புஞ்சான கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு தேவையான விதையுடன் தலா 50 மில்லி திரவ நுண்ணுயிர்களான ரைசோபியம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். உயிரியல் மருந்து கொண்டு விதை நேர்த்தி செய்யும் விதைகளை ரசாயன புஞ்சான கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்யக்கூடாது. நிலக்கடலை விதை நேர்த்தி செய்யும் போது விதையின் மேல்தோல் உரியாமல் கவனமாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதையுறையில் பாதிப்பு ஏற்பட்டால் முளைப்பு

0: திறன் பாதிக்கப்படும். உழவு செய்த பின் ஏர் மூலம் அல்லது களை கொத்து கொண்டு விதைக்கலாம். சீரான பயிர் எண்ணிக்கை கிடைக்க விதைப்பு கருவி அல்லது கொரு கொண்டு விதைக்கலாம். விதைக்கும் போது விதைகளை வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டரும் இடைவெளி விட்டு நிலத்தில் 4 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மிகாமல் விதைக்க வேண்டும். நிலக்கடலையில் கூடுதல் மகசூல் பெற ஊட்டச்சத்து மேலாண்மை இன்றியமையாதது. 1 ஏக்கருக்கு 5 டன் மக்கிய தொழு உரம் அல்லது தென்னைநார் கழிவு கம்போஸ்ட் உரத்தை இட்டு நன்கு உழவு செய்ய வேண்டும். மண்ணாய்வு செய்து அதன் அடிப்படையில் உரமிடுவதே சிறந்தது. மண்ணாய்வு செய்ய முடியாத நிலையில் பொது பரிந்துரையாக 20 பயிருக்கு 1 ஏக்கருக்கு யூரியா 22 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 125 கிலோ, பொட்டாஸ் 16 கிலோ இடலாம். மானாவாரி எனில் 11 கிலோ யூரியா, 62 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 8 கிலோ பொட்டாஷ் இட வேண்டும். 1 ஏக்கருக்கு 80 கிலோ ஜிப்சம் அடியுரமாக இட வேண்டும். உயிர் உரங்கள் கொண்டு விதை நேர்த்தி செய்யாத போது 1 ஏக்கருக்கு 200 மில்லி ரைசோபியம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா திரவ நுண்ணுயிர் உரங்களை 1 லிட்டர் நீரில் கலந்து அதனை 10 கிலோ நன்கு தூள் செய்யப்பட்ட மக்கிய தோல் உரத்துடன் கலந்து வயலில் சீராக தூவ வேண்டும். நிலக்கடலையை விதைத்தவுடன் நிலத்தில் ஈரம் இருக்கும் நிலையில் களை முளைக்கு முன் தெளிக்கும் களைக்கொல்லிகளான ப்ளூ குளோரலின் 80 மில்லிலிட்டர் அல்லது பெண்டிமெத்திலின் 30 EC 1.3 லிட்டர் இதில் ஏதேனும் ஒன்றை 1 ஏக்கருக்கு தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம். களை முளைக்கு முன் தெளிக்க வேண்டிய களைக்கொல்லியை தெளிக்காத நிலையில் களைகளை பொறுத்து விதைத்த 20 முதல் 25ஆம் நாள் களை முளைத்த பின்னர் தெளிக்கும் களைக்கொல்லிகளான இமாசிதிபர் 10% EC என்ற களைக்கொல்லி 300 மில்லிலிட்டர் அல்லது குயிஸ்லாபாப் ஈத்தேல் 5 EC என்ற களைக்கொல்லி 300 முதல் 400 மில்லி இதில் ஏதேனும் ஒன்றை 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் நீருடன் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். களைக்கொல்லி தெளிக்கவில்லை எனில் விதைத்த 20ஆம் நாளிலும் 45ஆம் நாளிலும் ஆட்களை வைத்து கை களை எடுக்க வேண்டும். களைக்கொல்லி தெளிக்கும் போது வயலில் ஈரம் இருப்பதும் கை தெளிப்பான் பயன்படுத்தும் போது தட்டை விசிறி தெளிப்பு முனையை பயன்படுத்துவதும் வயலில் பின்னோக்கி நடந்து செல்வதும் இன்றியமையாததாகும். நன்கு முதிர்ச்சியான பொக்கற்ற காய்களை பெறுவதற்கும் எண்ணெய் சத்து மிக்க நிலக்கடலையை பெறுவதற்கும் 45ஆவது நாள் 2ஆம் களை எடுத்து 1 ஏக்கருக்கு 80 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைக்க வேண்டும். இதனால் விழுதுகள் நன்கு மண்ணுக்குள் இறங்கி நிலக்கடலை மகசூல் கூடுதலாக கிடைக்கும். உரங்களின் விலைகள் அவ்வப்போது அதிகரித்துக் கொண்டு போவதால் விவசாயிகள் உரம் வாங்கும் போது உரமூட்டையில் உள்ள அதிகபட்ச விலைக்கு மேல் வாங்க வேண்டாம். ரசாயன உரங்களின் விலைகள் மிக அதிக அளவில் இருப்பதால் விவசாயிகள் ஒருங்கிணைந்த உர மேலாண்மையுடன் சமச்சீர் விகிதத்தில் அனைத்து வகையான இயற்கை மற்றும் உயிர் உரங்களுடன் குறைவான ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் மற்றும் மண் வளத்தையும் பாதுகாக்கலாம். விவசாயிகள் உரங்களை உரிமம் பெற்ற உர விற்பனை நிலையங்களில் மட்டுமே வாங்க வேண்டும். விவசாயிகள் யூரியா உரத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அடி உரமாக யூரியாவை பயன்படுத்தக்கூடாது. அடி உரமாக காம்ப்ளெக்ஸ் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் DAP உரங்களையும் பயன்படுத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் யூரியா உரம் களைக்கொல்லியுடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. அதிக அளவு யூரியாவை பயன்படுத்தும் போது மண் வளம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர் மாசுபடும். எனவே விவசாயிகள் அதிக அளவு யூரியாவை தவிர்த்து பயிர் சாகுபடி பரப்புக்கு ஏற்ற வகையில் மட்டுமே யூரியாவை பயன்படுத்த வேண்டும். அதிகபட்சமாக 1 ஏக்கருக்கு யூரியா 2 மூட்டைக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். DAP உரங்களும் அதிக அளவு விவசாயிகள் வாங்கக்கூடாது. பயிரின் அளவிற்கு தகுந்தாற்போல் அடி உரமாக பயன்படுத்தலாம். யூரியா மற்றும் DAP பதிலாக நானோ யூரியா நானோ DAP விவசாயிகள் பயன்படுத்துவதால் உரச்செலவை குறைத்து மண் வளத்தை காத்து அதிக மகசூல் பெறலாம். வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான உயிர் உரங்களையும் அனைத்து வகையான பயிருக்கு ஏற்ற நுண்ணூட்டச்சத்து உரங்களையும் பயன்படுத்துவதால் பயிருக்கு வழங்கப்படும் உர அளவை குறைத்து மண்ணின் வளம் அதிகரித்து அதிக மகசூல் பெறலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 64 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 70 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு

0: மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
1: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 39% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:55. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி பசுமை நிறைந்த இயற்கை பார்ப்பதற்கு அழகு. தொலைத்து பின்பு இங்கே நாம் தேடுவதென்ன? நியாயம் இயற்கை காப்பு.

0: வழங்குகிறார் கவிதை ஏ சேகர் அவர்கள்.
1: வணக்கம். நமது உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கைக்கு உகந்ததாக, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதாக அமைய வேண்டும். நமது ஊரிலும் நமது சுற்றுப்புறங்களிலும் விளையக்கூடிய காய்கனிகளை பெருவாரியாக பயன்படுத்தி நமது உள்ளூர் விவசாயத்தை பாதுகாப்பது அவசியம். இதனால் வாகன போக்குவரத்து குறைவதோடு கார்பன் உமிழ்வும் பெருவாரியாக கட்டுப்படுத்தப்படுகிறது. உள்ளூர் பொருளாதாரமும் உயர்கிறது. உடல் நலமும் ஊர் நலமும் சிறப்பு பெறுகிறது. உணவு வீணாக்கம் என்பது இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. அழுகும் உணவுகளால் மீத்தேன் போன்ற வாயுக்கள் வெளியிடப்படுகிறது. இது கார்பன் டை ஆக்சைடை விட 80 மடங்கு தீவிரமானது. குழந்தை பருவத்திலேயே உணவு வீணாக்கும் பழக்கத்தை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முறைகளை கற்றுத்தர வேண்டும். மாணவர்களுக்கும் உணவு வீணாக்கத்தினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை பற்றிய விழிப்புணர்வை ஆசிரியர்கள் உண்டாக்க வேண்டும். உணவுகளை அளவுக்கு அதிகமாக சமைத்து மிஞ்சிய பொருட்களால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படா வண்ணம் அளவாக சமைத்து பரிமாறுவது அவசியம்.

0: காய்கறிகள், பாத்திரங்கள் போன்றவற்றை நன்கு சுத்தப்படுத்தி சுகாதாரமான சூழலில் சமையல் செய்வது அவசியம். சமைக்கும் போது உண்டாகும் காய்கறி தோள்களை மறுசுழற்சி செய்யும் பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு இல்லாத பாரம்பரிய இயற்கை உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். தூய்மையான மற்றும் நீடித்த உணவு பழக்க வழக்கங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் நாம் நமது ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நமது சுற்றுச்சூழல் பாதிப்பையும் குறைக்கலாம். உணவு மூலம் பரவும் சுற்றுச்சூழல் நோய்களை தடுப்பதற்கு சுகாதாரத்தை உறுதி செய்வது அவசியம். எனவே உணவு தயாரிக்கும் இடங்கள் தூய்மையாகவும் பாதுகாப்பானதாகவும் இருப்பது அவசியம். சுற்றுச்சூழல் விழிப்புடன் உணவுப் பொருட்களை சேமிக்க வேண்டும், மூலப்பொருட்களை பயன்படுத்த வேண்டும். வீடுகள், உணவகங்கள் மற்றும் சந்தைகளில் சுற்றுச்சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். தூய்மையான உணவு பழக்க வழக்கங்கள் நோய்களை தடுப்பது மட்டுமின்றி சுகாதார அமைப்புகளின் மீதான சுமையையும் குறைக்கிறது. நமது சுகாதாரமான உணவு பழக்கங்களால் நாம் உடல் நலத்தோடு வாழ்வதோடு சுற்றுச்சூழலும் சுகம் பெறுகிறது. நன்றி, வணக்கம்.
1: நாம் கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் கவிதை ஏ. சேகர் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சி நேர்களை. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். நீங்கள் நினைச்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். இந்த பகுதியில் தினசரி வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் கடன் உதவிகள் பற்றிய முக்கிய தகவல்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். இன்றும் நமக்காக தொழில் சார்ந்த ஆலோசனைகளை வழங்க தயார் இருக்கிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: நாம் தினந்தோறும் பல்வேறு மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய கடனுதவி திட்டங்களை பற்றி விவாதித்து வருகிறோம். இன்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்தல் துறை வழங்கக்கூடிய பல திட்டங்களை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய உணவு பதப்படுத்தல் துறை இந்தியாவில் தான் உள்ளது. அதற்கு தனியாக ஒரு கேபினட் மினிஸ்டரும் துணை அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான துறை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஏராளமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து இந்தியாவில் உள்ள 134 கோடி மக்களும் பயன்படுத்திய பின் 1000 கோடிக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு துறையாக இந்த உணவு பதப்படுத்தல் துறை இருக்கிறது. இதிலே பல்வேறு கடனுதவி திட்டங்களை மானிய உதவிகளை மத்திய அரசு வைத்திருக்கிறார்கள். பிஎம் எஃப்எம்இ எனப்படும் இத்திட்டம் பிரைம் மினிஸ்டர்ஸ் உணவு பதப்படுத்தல் இணைக்கப்பட்ட மானிய திட்டம் என்று பெயர். இந்த திட்டத்திலே தனிநபர்களுக்கு, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு, சுய உதவி குழுக்களுக்கு, உணவுசார்

கூட்டுறவு சங்கங்களுக்கு உணவு பதப்படுத்தலும் தொழிலுக்காக கடனுதவி வழங்கப்படுகிறது. 10% அந்த தொழில் தொடங்குபவர் முதலீடு செய்ய வேண்டும். 90% வங்கிகள் மூலம் கடன் பெற்று தரப்படும். 30% அரசு இலவச மானியம் வழங்கப்படுகிறது. ரூபாய் 2 கோடி வரை எந்த விதமான பிணையமும் செலுத்த வேண்டியதில்லை. இதனுடைய முழு விவரம் பெற www.pmfme.mofpi மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அதை சுருக்கி mofpi.gov.in என வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டமானது மிகப்பெரிய அளவிலே இந்தியா முழுவதும் சிறிய உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு உதவி உணவு உற்பத்தியை பெருக்க உதவுகிறது. இந்த வலைத்தளத்தை பார்த்து பிரதான் மந்திரி சிறு உணவு பதப்படுத்தல் நிறுவனங்களின் முறைப்படுத்தல் திட்டம், இதுதான் இந்த திட்டத்தின் முழு பெயர். இதை பயன்படுத்தி உணவு பதப்படுத்தல் சார்ந்த எந்த தொழிலையும் நீங்கள் தொடங்கி முன்னேறலாம். அதேபோல் நாம் தினந்தோறும் ஒரு கடனுதவி திட்டத்தை வழங்குகிற நிறுவனத்தை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போது TNLPA அதாவது தமிழ்நாடு லிவ்லிஹுட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, தமிழ்நாடு கால்நடை வளர்ச்சி முகமை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இந்த துறையிலே இந்த இலாக்காவானது கால்நடை இனப்பெருக்கம், தீவன மேம்பாடு, தொழில் முனைவு ஆகிய துறைகளுக்கு உதவி செய்கிறது. சென்னையிலே இதன் தலைமை அலுவலகம் இருக்கிறது. தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த நிறுவனம் பசுமாடு, எருமை மாடு இவற்றை இனப்பெருக்கம் செய்வதற்கு, அதற்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுப்பதற்கு, கடனுதவி பெற்றுத்தருவதற்கு உதவுகிறது. செம்பரியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, கோழி இனப்பெருக்க அலகுகளை நிறுவ 50% மூலதன மானியத்தோடு

0: 24 34 53 62 0444-243-4-5362 ஆகும். இதனுடைய ஏதாவது நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ள இமெயில் விலாசம் இந்தியா ஐஎன் இந்தியாவில் மன்னிக்கவும் ஐஎன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம். நேரம் சரியாக காலை 7:06 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். அச்சம் என்பது மடமைடா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் அபர்ணா ஏடிகே பாடியிருக்காங்க. தாமரை அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. ஏ அழகுமான் இசையில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேர்களை நேரம் சரியாக 7:11. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கிறோம், 1000 ஆண்டுகள் கடந்தும் தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் நம் தமிழ் மொழியின் இலக்கண பேர் அழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
5: தமிழே அமுதே 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வரிசையிலே தேசிய விநாயகம் அவர்களுக்கு மிகச்சிறந்த இடம் உண்டு. கவிமணி என்று போற்றப்படுகின்ற அந்த பாவலரின் பாடல்களெல்லாம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பிடிக்கும். அதுவும் 10 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளின் வாழ்வை குறிக்கோளாக கொண்டு அவர்கள் எழுதிய பாடல்கள் இருக்கிறதே, அது அந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை மட்டும் தரவில்லை, எது வாழ்க்கை, எப்படி வாழ வேண்டும், எது அறநெறி என்பதையெல்லாம் சொல்லித்தரும் ஒரு கருவியாகவே அந்த பாடலை அவர் மாற்றிக்கொண்டார். அதிலே எல்லோரும் கேட்ட பாடல், எல்லோரும் படித்த பாடல், பள்ளியிலே ஆசிரியர் பண்ணோடு பாடப்பாட திருப்பிச் சொன்ன பாடல் ஒன்று எல்லோருடைய ஞாபகத்திலும் இப்பொழுது வரும். அதுதான் பாட்டியின் விட்டு பழம்பானை, அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா என்று சொல்லுகின்ற அந்த அருமையான கதைப்பாடல். இதை ராகத்தோடு பண்ணோடு நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் சொல்லிக் கொடுத்த போது நமக்கு இருந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அமுதமாக அந்த பாடல் இணைத்தது. பாட்டியின் வீட்டு பழம்பானை அந்த பானை ஒரு பூரம் ஓட்டையடா, ஓட்டை வழி ஒரு சுண்டலியம் அதன் உள்ளே புகுந்து நில் தின்றதடா என்று அவர்கள் பாடுகின்ற அந்த பண்ணோடு பாடுகின்ற அந்த பாடலில் குழந்தை பருவத்தில் மனத்தை பறிகொடுத்திருக்கிறோம். அது சாதாரண பாடல் அல்ல, அது வரிகளை பாருங்கள், எளிமையான வரிகள், இனிமையான வரிகள். பாட்டியின் விட்டு பழம்பானை அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா, பொருள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பானை இப்பொழுது பானைகள் கிடையாது, அன்று நெல் வைப்பதற்கும் ஒரு பெரிய குதிர் என்ற ஒன்றை வைத்தார்கள், அதுபோன்று பழம்பானை, அந்த பானையில் ஓட்டை இருந்தது, அந்த பானைக்குள் நெல் இருந்தது, ஓட்டையின் வழியே ஒரு சுண்டலி சென்றதாம். பாட்டியின் விட்டு பழம்பானை அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வழியொரு சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா. நெல் தின்று தின்று வயிறு ஊதி புடைத்து பருத்ததடா, மெல்ல வெளியினில் வருவதற்கும் ஓட்டை மெத்தச் சிறிதாகி போச்சுதடா. அந்த கதையை எப்படி நயமாக முறையாக தொடராக சொல்லுகிறார் என்று பாருங்கள். அந்த பானைக்குள்ளே சுண்டலி சென்றது, சின்ன எலியாக சென்றது, உள்ளே இருந்த நெல்லையெல்லாம் கொறித்து கொறித்து தின்றதால் அது வயிறு ஊதி புடைத்து விட்டதாம். அதனால் அந்த ஓட்டை இப்பொழுது சிறிதாகிவிட்டது. ஓட்டை அப்படியேத்தான் இருக்கிறது, அந்த எலி பெரிதாகிவிட்டது, ஓட்டையின் வழியே அதனால் வரவில்லை, அதனால் திக்கு முக்காடி அந்த பானைக்குள்ளே சுற்றி கொண்டிருந்தது. பானையை காலையில் திறந்தவுடன் அந்த பாட்டியின் பக்கமாய் வந்த ஒரு பூனை எலியினை கண்டுதடா, ஓடிப்போய் அதனை கவ்வியே சென்றதடா. எப்பொழுது வெளியே போகலாம் என்று தத்தளித்து கொண்டிருந்த அந்த எலி காலையில் பாட்டி வந்து பானையை திறந்தவுடன் படக்கென்று வெளியே குதித்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு பூனை வர வேண்டுமா, பூனை வந்தது, பூனை அந்த எலியை கவ்வி சென்றது. இதுதான் கதை. இது வெறும் கதை மட்டுமல்ல, இதற்கு பிறகு ஒரு நீதியையும் சொல்லுகிறார். கள்ள வழியினில் வருபவரை காலன் காலடி பற்றி தொடர்வானடா, நல்ல வழியே நடப்பவர்க்கு தெய்வம் நாளும் துணையாக நிற்குமடா. என் அருமையான நீதி பாருங்கள். ஒரு கதையை சொன்னார், அந்த கதையை சொல்லி அந்த எலி கள்ளத்தனமாக உள்ள

0: உடைந்தது. அது வழக்கம் அதுதான் என்றாலும் கூட அதன் கள்ளத்தனத்தை சொல்லுகிறார். கள்ள வழியினில் வருபவரை காலன் காலடி பற்றி தொடர்வானடா. நல்ல வழியே நடப்பவர்க்கு தெய்வம் நாளும் துணையாக நிற்கமுடா என்று சொல்லுகின்ற அந்த பாடல் இருக்கிறதே, அதை படிக்கின்ற போது நாமெல்லாம் கள்ள வழியை பின்பற்றக்கூடாது, நல்ல வழியிலே வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளின் பசுமையான மனதிலே பதியம் போட்டது போல ஒரு அறத்தை சொன்னாரே, அவர்தான் கவிமணி. அந்த கவிமணியின் பாடல்களை குழந்தைகள் பாடி பாடி கழித்த காலங்கள் உண்டு. இன்று நினைத்தாலும் அந்த பாடல் நமக்கு அமுதமாக இனிக்கின்ற ஒன்றை பார்க்க முடிகிறது. இது போன்ற எத்தனையோ பாடல்களை தேசிய விநாயகம் மட்டுமல்ல கவிமணியார் தந்திருக்கிறார். அழவள்ளியப்பா போன்ற பே தூரன் போன்ற கவிஞர்களெல்லாம் இந்த குழந்தைகளுக்காகவே பாடல் பாடினார்கள். நம்முடைய கவிமணி குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, மருமக்கள் வழி மாண்மியம் போன்ற அருமையான சமூக சீர்திருத்த கவிதைகளையும் நமக்கு யாத்தவர். அப்படிப்பட்ட பாடல்களை நாம் கேட்போம், படிப்போம், பருகுவோம், மகிழ்வோம். நாளை பார்ப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் தமிழே அமுதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து தலைவா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஜி வி பிரகாஷ்குமார், பெனி டயால், சிஷே இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். இன்று என்ன புதிய வார்த்தைகள் ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்க இருக்கோம் அப்படின்னு கேட்டலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார்.
1: சாலை வணக்கம். வெரி குட் மார்னிங் லிசனர்ஸ். Today also I am very happy to invite for the program. Let's know English. மகிழ்ச்சி சிறப்பாக நிகழ்ச்சிக்குள் செல்லுவோம், மகிழ்ச்சியுடனும் செல்லுவோம். பாருங்கள், இன்றும் சில வார்த்தைகளை நாம் வழக்கம் போல் பார்க்கலாம். முதலாவது வார்த்தை எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ் என்றால் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். எக்ஸ்பிரஸ் என்பது விரைவு. அதற்குள் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, எக்ஸ்பிரஸ் என்றால் விரைவு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் பஸ், எல்லாருக்கும் எக்ஸ்பிரஸ் பஸ்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போக விருப்பம் தான். எக்ஸ்பிரஸ்னா விரைவு. அதற்கு நமக்கு சரியாக அந்த அளவுக்கு நாம பரிட்சையும் இல்லாத இன்னொரு வார்த்தை, அதனுடைய பொருள் என்னவென்றால் முக உணர், அதாவது நம்முடைய உணர்வு, அதாவது எக்ஸ்பிரஸிங் ஃபேஸ். அதாவது நம்முடைய உணர்வை நமக்கு சிலர் வித்தியாசமா சொல்லிட்டாங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சரியிருக்காது. முக உணர்வு வித்தியாசமா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உணர்வை வெளிப்படுத்துதல், வெளிப்படுத்துதல் என்ற அர்த்தம். அடுத்த வார்த்தை அட்ரஸ். அப்பா நல்லா தெரிஞ்ச வார்த்தை, அட்ரஸ்னா முகவரி தெரியாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அட்ரஸ் என்றால் முகவரி தான். திஸ் இஸ் மை அட்ரஸ், இதுதான் என் முகவரி நம்ம சொல்லுவோம். ரைட் அட்ரஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க. அடுத்த வரி இன்னொன்று சொல்றேன், த பிரின்சிபல் வில் அட்ரஸ் இன் த ஈவினிங் மீட்டிங். அவரு பிரின்சிபல் முதல்வர் வந்து இன்று மாலையில் அவர் தோன்றி அவர் தன்னுடைய உரை கொடுத்தார் பாத்தீங்களா, அதுக்கும் அட்ரஸ் தான். அதாவது அட்ரஸ்னா முகவரின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. அங்க ஒரு முகவர் அந்த கல்லூரி முதல்வர் தோன்றி தன்னுடைய உரை கொடுப்பார் பாத்தீங்களா, அதற்கும் இந்த அட்ரஸ் தான். அது போல வாட்ச். வாட்ச் கையில அதிகமா நம்ம எல்லாரும் போட்டிருக்கோம், கை கடிகாரம். அதுவும் வெஸ்ட் வாட்ச், மணிக்கட்டு. வெஸ்ட் என்றால் மணிக்கட்டு, கண்ணு கடிகாரம், வாட்ச். இன்னொரு வார்த்தை, அதற்கு இன்னொரு பொருள் என்னென்றால் கவனித்து பார்த்தல். வாட்ச் என்றாலே கவனித்து பார்த்தல். அதான் நம்ம கி, அதான் தே வாட்ச் டெலிவிஷன். அவர்கள் டெலிவிஷனை சும்மா, டெலிவிஷனை சும்மா பார்க்க மாட்டாங்க. அந்த டெலிவிஷன்ல என்ன ஓடுது, என்ன நல்லா விளையாட்டு நடக்கு, தே வாட்ச் கிரிக்கெட். அப்படின்னா கிரிக்கெட்ல என்ன நடக்கு, அந்த ஒவ்வொருத்தருடைய பேட்ஸ்மேன் போலருடைய தன்மைகளை பார்ப்பாங்க. அதுதான் வாட்ச். வாட்ச் என்றால் கடிகாரம். இன்னொன்று அடுத்த வரி, அடுத்த பொருள் கவனித்து பார்த்தல், கவனித்து பார்த்தல். அடுத்த வார்த்தை லைட். லைட் என்றால் தெரியும், வெளிச்சம். லைட் என்றால் வெளிச்சம். இன்னொரு பொருள் அதற்கு என்னவென்றால் மிகவும் லேசான, லைட் வெயிட், லேசான எடை உள்ளது. ஃபைன், எஃப்ஐஎன்இ, ஃபைன் என்றால் ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்க. ஐ எம் ஃபைன், நான் நன்றா இருக்கேன், அழகா இருக்கேங்கிற மாதிரி. ஃபைன் தான் நன்றாக அழகாக ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு ஹெல்மெட் போடலன்னா ஃபைன் உண்டு பாத்தீங்களா, அபராதம். அதுக்கும்

இந்த ஃபைன் தான். இப்படி சில வார்த்தைகள்ல நேரடியான தெரிந்த பொருளும் தெரியாத பொருளும் இருப்பதற்கு இந்த வார்த்தைகளை நான் எடுத்துள்ளேன். இன்று ஒரு சின்ன கதை சுருக்கமா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் சொல்ல போகிறேன். அதில் சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அந்த கதை சொல்கிறேன். The mouse and the lion. The lion and the mouse. அதாவது சிங்கமும் சுண்டலியும். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். Once there was a lion. ஒரு காலத்துல ஒரு சிங்கம் இருந்தது. He was sleeping. அது தூங்கிட்டு இருந்தது. A mouse came and disturbed woke him up. அதாவது சுண்டலி ரொம்ப தொந்தரவு பண்ணும். அதெல்லாம் நம்ம அந்த கதையை பார்த்துருக்கோம். ஏறி ஏறி அங்கங்கே விளையாடுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதான் டிஸ்டர்ப்னு அது ஒரே வார்த்தையில போட்டுரு. டிஸ்டர்ப்னா தொந்தரவு செய்தது. But the lion did not kill it. அந்த சிங்கம் அதை கொல்லலாம் இல்லை. தொந்தரவு பண்ணாலும் கொல்லல. A few days later, சில நாட்களுக்கு பின்பு, the lion was caught by a hunter's strong net. அதாவது சில நாட்களுக்கு பின்பு அந்த சிங்கம் வேடனுடைய பலமான வலையில் பிடிபட்டது. Was caught, not caught, catch caught, caught. அதாவது அந்த சிங்கம் வலையில் பிடிபட்டது. Seeing, அதாவது அந்த அந்த நேரத்துல இப்படி வலையில இது பிடிபட்டிருக்கு. Seeing the trouble, the seeing in trouble the lion. அதாவது சிங்கத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறத the mouse came and tried to, அதாவது the seeing the lion's trouble the mouse came and ready to help. அதாவது அதுக்கு உதவி செய்ய தயாராகனதான். அப்படி அந்த நேரத்துல பாருங்க உடனே என்ன பண்ணுச்சு, the lion, sorry, the mouse bit through with the its sharp teeth and set free the lion. அதாவது தன்னுடைய கூர்மையான பற்களால் அதை அந்த வலையெல்லாம் கடித்து அதை காப்பாத்தி விட்டுட்டுதான். உடனே the lion thanked the mouse and they both became friends. அந்த சுண்டலிக்கு நன்றி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்களாம். இதுதான் அந்த கதை. அது நான் கடைசியா ரெண்டு ப்ராவர்ப் சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த கதை அடிப்படையை வச்சு ஒரு சின்ன ஒரு பிரார்ப்பு சொல்லலாம் இருக்கேன். Even a straw has its use. Even a straw has its use. சிறு திரும்பும் பல்புத்த உதவும். சிறு திரும்பும் பல்புத்த உதவும். லவ் தைன் எனிமீஸ். லவ் தைன் எனிமீஸ். உங்கள் எதிரிகளையும் நேசியுங்கள். லவ் தைன் எனிமீஸ்.

0: மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம், ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். நேர்களை நிகழ்ச்சியில இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. மத கஜ ராஜா திரைப்படத்திற்காக சந்தோஷ் ஹரிஹரன் பாடியிருக்காங்க விஜய் ஆண்டனி இசையில். நேரம் சரியாக காலை 7:30 ஆக இருக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டலாம். முதலாவதாக தக்காளி பார்த்தீங்கன்னா 28 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 66 ரூபாயில் இருக்குது, வெண்டைக்காய் 34, புடலங்காய் 18, சுரைக்காய் 12, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 12, தடியங்காய் 18, அவரைக்காய் 85, கொத்தவரங்காய் 28, பாகற்காய் சிறியது 65, பெரியது 55 ரூபாயில் இருக்கு, பச்சை மிளகாய் 38, முருங்கைக்காய் 24, பெரிய வெங்காயம் 38, சின்ன வெங்காயம் 65, காராமணி 28, கோவைக்காய் 55, தேங்காய் பெரியது 60 ரூபாயில் இருக்கு, சிறியது 57 ரூபாயில் இருக்கு, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாய், கீரை வகைகள் 15 ரூபாயில் இருக்கு, மல்லி இலை 55 ரூபாய், புதினா 65, கருவேப்பிலை 30, அதேமாதிரி வெள்ளரிக்காய் 60 ரூபாயிலும் இருக்கு, 12 ரூபாயிலும் இருக்கு, இஞ்சி 205 ரூபாயில இருக்கு, மாங்காய் 40 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 40, உருளைக்கிழங்கு 26, கேரட் 80, ரிங் பீன்ஸ் 125, சவுச்சவ் 38, முட்டைகோஸ் 44, பீட்ரூட் 48, காலிஃபிளவர் 44, குடமிளகாய் 55, பஜ்ஜி மிளகாய் 70, பூண்டு 330 ரூபாயில் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 130 ரூபாயில் இருக்கு, சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி 170, சேம்பு 50 ரூபாயில் இருக்கு, சேனைக்கிழங்கு 42, சீனிக்கிழங்கு 45, பனங்கிழங்கு 60 ரூபாயில் இருக்கு. பழவகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில் இருக்கு, ஏலக்கி 90, மட்டி 80 ரூபாயில் இருக்கு, நேந்திரம்பழம் 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் 70 ரூபாயில் இருக்கு, ஆப்பிள் 240, அண்ணாச்சி பழம் 70, மாதுளை 240, கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாயில் இருக்கு, சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40, நெல்லிக்காய் 55, திராட்சை 120, சாத்துக்குடி 120, கிருணி பழம் 50, சீதாப்பழம் 100, கமலா ஆரஞ்சு 180, தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் பார்த்தீங்கன்னா வகைகள் வாரியா 80-150 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து பூஜை திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். நிவாஸ் பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில். நேரம் சரியாக காலை 7:37 ஆயிட்ருக்கு.

எஃப்எம் ரெயின்போ 102.6ல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:41 ஆயிட்டுருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கேட்க போகிறோம். இன்று என்ன நாள் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக கல்லீரல் அழற்சி தினம், அதாவது வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே வந்து இன்று கடைபிடிக்கிறாங்க. இந்த மனித உடலில் நிறைய முக்கியமான உறுப்புகள் இருக்குது, அதில் கல்லீரும் ஒன்று. இந்த கல்லீரை தாக்கி உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் ஒரு தீவிரமான நோய் தொற்று தான் இந்த ஹெப்படைட்டிஸ் எனப்படும் ஒரு நோய். இது வந்து கல்லீரல் அழற்சி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும், இந்த நோய் வந்து உலகிலிருந்து முற்றிலும் ஒழிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28 இந்த உலக கல்லீரல் அழற்சி தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுகிறது. சரி, எதனால் இந்த ஜூலை 28 இந்த தேதியை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பாருக் பிளிங்பெர்க் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட பிறந்த நாள் வந்து இன்று தான் ஜூலை 28. அவரோட பிறந்த நாள் தான் நம்ம வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அப்படிங்கிறத கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸை கண்டுபிடிச்சி, அந்த வைரஸுக்கான தடுப்பூசியும் கண்டுபிடிச்சி, அதற்காக நோபல் பரிசு வாங்கினவர் தான் இந்த சயின்டிஸ்ட். அவரோட பர்த்டே அப்படிங்கிறதுனால அந்த டேயே நம்ம வந்து இந்த உலக கல்லீரல் அழற்சி தினமாக நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினம் அப்படின்னு குடிக்கும்போது அந்த வருஷத்துக்கான கருப்பொருள் அப்படின்னு இருக்கும். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட்ஸ் பிரேக் இட் டவுன், அதாவது இந்த கல்லீரல் அழற்சி அப்படிங்கிற நோய் இருக்கு பாத்தீங்களா, இதோட விழிப்புணர்வை தடுத்து நிறுத்தும் தடைகளை தகர்ப்போம் அப்படின்னு, அதாவது மக்களுக்கு இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கான தடை எதுவும் இருந்திருந்ததுன்னா தகர்த்து உடைப்போம் அப்படிங்கறதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருளா இருக்கு. இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா ABCDE அப்படின்னு 5 முக்கிய வகைகள்ல இருக்கு. அதுல A and B, இது வந்து அசுத்தமான நீர் இருக்கு, அது மூலமாகவும் அதே மாதிரி நீர் மூலமாகவும் பரவுது. அதனால தான் சுத்தமான உணவுகளை சாப்பிடணும், சுத்தமான நீரை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த C and D அப்படிங்கிறது இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களோ அவங்களோட ரத்தம் யூஸ் பண்ண ஊசிகள்

இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தும் போது அது மூலமாக பரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொற்றை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு கல்லீரல் சுருக்கமாகவோ இல்லை கல்லீரல் புற்றுநோயாகவோ கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் ஆண்டுதோறும் சுமார் 13 லட்சம் மக்கள் இந்த ஹெப்பாடைட்டிஸ் பி மற்றும் சி பாதிப்புகளால் உயிர் இழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அதே மாதிரி ஹெப்பாடைட்டிஸ் ஏ மற்றும் பி வகைகளுக்கு பாதுகாப்பான தடுப்பூசிகளும் இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் பிறந்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த பி தடுப்பூசி போடுவது மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான பாதுகாப்பான முக்கியமாக மருத்துவ நடைமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லா இடங்கள்லையுமே ஊசி வந்து புதிய ஊசி தான் பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் புதுசு தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை கவனிச்சுக்கணும். புதிய ஊசிகளை பயன்படுத்துதல், பாதுகாப்பான முறையில் ரத்தம் ஏற்றுதல் மற்றும் இந்த தனி நபர் உடைமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது வந்து இந்த மாதிரியான வைரஸ் இந்த தொற்று நோய் பரவாமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா ஹெப்பாடைட்டிஸ் சி அப்படிங்கிற நோயை குணப்படுத்துறதுக்கு தற்காலத்துல தரமான மருத்துவ சிகிச்சைகள் மருத்துவமனையில இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. இந்த விழிப்புணர்வும் மக்கள் கிட்ட போய் சேரணும். உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ள அதாவது 2030 உலகத்துல இருந்து இந்த ஹெப்பாடைட்டிஸ் அப்படிங்கிற நோயை முற்றிலுமா உழைக்கணும் அந்த அளவுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த இலக்கை அடைய முறையான பரிசோதனை, ஆரம்ப கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு, இந்த மூன்றுமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு நம்ம பழமொழி இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நாமும் இந்த நோயை குறித்த விழிப்புணர்வை பெற்று தடுப்பூசி போட்டுக்கொண்டு நம் கல்லீரையும் நம்மை சார்ந்தவர்களின் உயிரையும் காப்பாற்றலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து மாசிலா மணி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். பலராம் கல்யாணி பிரதீப் பாடியிருக்காங்க. டி இமான் இசையில் விவேக் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:45 ஆயிட்டிருக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: வணக்கம். வரி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியாக காலை 7:50 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பல்வேறு பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பணியிடங்கள், எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், அது ஒரு போஸ்ட். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அது ஒரு போஸ்ட். அதேமாதிரி சைக்காட்ரிக் ஸ்டாஃப் நர்ஸ், அது ஒரு போஸ்ட் அப்படின்னு மொத்தம் 3 பணியிடங்கள் இருக்கு. இந்த பணியிடங்கள் எல்லாமே தற்காலிகமாக தான் ஃபில் பண்றாங்க அப்படிங்கறதுனால, இதனால நிரந்தர பணியோ முன்னுரிமையோ சலுகையோ பிற்காலத்தில் கோர இயலாது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் எல்லாமே திருநெல்வேலி.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் இருக்கு. அதுல நீங்க பதிவிறக்கம் செய்து அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாமே 8/8/2026 5 மணிக்குள்ள நீங்க நேரில் போய் கொடுக்கலாம், அல்லது தபால் மூலமாக கூட நீங்க அனுப்பலாம். அதற்கான அட்ரஸ், முகவரி என்ன? மாவட்ட சுகாதார அலுவலகம், N16/22, பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். நீங்க தபால் மூலமாகவும் அனுப்பலாம், இல்ல நேர்ல போய் கூட நீங்க கொடுக்கலாம். சோ வெப்சைட் வந்து திருநெல்வேலி.nic.in அப்படிங்கிற இணையதளத்துல இந்த பணியிடங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட சான்றிதழும் பூர்த்தி செஞ்சு அதையும் இதில் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய லாஸ்ட் டேட்டு 8/8/2026. அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடணும். இப்போ நிகழ்ச்சியில் அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. சிங்கம் திரைப்படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத், ஷான், மேகா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் ஹரி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, சாரல் திருவிழா நடைபெற இருக்கு. 2026 சாரல் திருவிழா வந்து தென்காசி மாவட்டத்தில் 31/7/2026 தொடங்கி 4ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் விழாவில் 1/8/2026 அதாவது சனிக்கிழமையன்று பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நாய்கள் கண்காட்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்காட்சியில் செல்ல பிராணிகள் வளர்ப்போர் தங்களது நாய்களை காட்சிப்படுத்தவும், அது மட்டும் இல்லாமல் தங்கள் அபிமான நாய்களை கண்டு களிக்கவும் வாய்ப்பு ஏற்படுவதால் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றால சாரல் திருவிழாவில் 1ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நாய்கள் கண்காட்சி நடைபெற இருக்கு. ஸோ உங்களுக்கு நாய்கள் ரொம்ப பிடிக்கும், செல்ல பிராணிகள் ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட செல்ல பிராணிகள் இருக்கு அப்படின்னா நீங்க அங்க காட்சிப்படுத்தலாம் அப்படிங்கிற தகவலோட நிகழ்ச்சியில நிறைவான பாடல் கேட்க போறோம். மாரி திரைப்படத்திற்காக அனிருத் இசையில தனுஷ் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. அனிருத் அலிஷா தாமஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வந்துட்டே இருக்கு நேரம், சரியாக 7:57 ஆயிட்டு இருக்கு.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அனல்மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்புடைய 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக வருவாய்த்துறையும் வருவாய்த்துறை பயன்படுத்தப்படும் கணக்குகள் பற்றிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நமக்கு வந்து தகவலை வழங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இன்னைக்கு நமக்காக என்ன தகவலை வழங்க இருக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வந்து இந்த வருவாய்த்துறை அதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழகத்தில் 1979 யூடிஆர் திட்ட சர்வே பணிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு தேசத்திற்கும் அதற்கான வரைபடம் உண்டு. இந்திய தேசத்திற்கும் வரைபடம் உள்ளது. அதற்கும் 4 எல்கைகள் உண்டு. இந்திய தேசம் நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியான வரைபடங்கள் உண்டு. ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாக வசதிக்காக பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். மாவட்டங்களுக்கும் அதற்கென்று வரைபடம் உருவாக்கப்பட்டிருக்கும். மாவட்டம் பல கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கோட்டமும் பல வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த வட்ட வரைபடங்களின் மொத்தம் சேர்ந்த ஒரு தொகுப்பே மாவட்ட வரைபடமாகும். ஒரு வட்டம் பல கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் தனியாக கிராம வரைபடம் ஒன்று இருக்கும். அதை வில்லேஜ் மேப்னு சொல்லுவோம். கிராம வரைபடங்களின் மொத்த சேர்ந்த தொகுப்பே வட்ட வரைபடமாகும். இந்த கிராம வரைபடம் அப்படிங்கிறது வந்து ஒரு வருவாய் கிராமத்தின் அமைப்பை குறிப்பிடும் வரைபடமாகும். நில அளவை துறையால் கிராமம் அளக்கப்பட்டு கிராமத்தின் அமைப்பை தெளிவாக வரைவு செய்து தயாரிக்கப்படும் வரைபடம் கிராம வரைபடம் எனப்படும். அதாவது வில்லேஜ் மேப் என்று அழைப்பார்கள். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு எண் வழங்கப்படும். கிராமம் இத்தனாவது நம்பர் அப்படி என்று ஒவ்வொரு கிராம வரைபடத்திலும் எழுதியிருக்கும். குடியிருப்பு பகுதிகள் ஒரு கிராமத்தில் உள்ள வரைபடத்தில் மொத்த சர்வே எண்கள், அதாவது அந்த கிராமத்தில் மொத்தம் எத்தனை சர்வே நம்பர் இருக்கிறதோ அத்தனை சர்வே நம்பரும் அதில் இருக்கும். அதில் உள்ள குடியிருப்பு பகுதிகள், மயானம், கோயில், மசூதி, தேவாலயங்கள், கிணறுகள், வண்டி பாதைகள், ரயில்வே பாதைகள், சாலைகள், கல்வெட்டுகள், புராதன சின்னங்கள், வாய்க்கால், ஆறு, ஏரி, குளம், உயர் மின்னழுத்த கம்பித்தடங்கள் ஆகியவை அச்சிடப்பட்டிருக்கும். இந்த வண்டி பாதையும் அச்சிடப்பட்டிருக்கும். இந்த வரைபடத்தின் மூலமே ஒரு குறிப்பிட்ட சர்வே எண் அந்த கிராமத்தில் எந்த இடத்தில் அமைந்துள்ளது என்பதை அறிய முடியும். கிராம வரைபடம் மறுசீரமைக்கும் போது கிராம நில அளவை முடிந்தவுடன் கிராம வரைபடம் 2 பிரதிகளாக தயாரிக்கப்படும். கிராம வரைபடங்களை வருவாய்த்துறையும் நில அளவைத்துறையும் பாதுகாத்து பராமரித்து வருகிறது. கிராம வரைபடத்தில் ஒவ்வொரு கிராமமும் எப்போது சர்வே செய்யப்பட்டது என்ற விபரம் கிராம வரைபடத்தின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக ஒரு கிராமம் நில அளவையால் மறுசீரமைக்கும் பொழுது அந்த கிராம வரைபடத்தின் கீழே இப்போ வில்லேஜ் நம்பர், சர்வே நம்பர் 12- அப்டேட்டட் ரிஜிஸ்டரி ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். இதனை வைத்து ஒரு கிராமம் எப்போது ரீசர்வே செய்யப்பட்டது என்ற விவரத்தையும் புலையன்கள் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது என்ற விவரத்தையும் அறிய முடியும். ஆகவே 1979 முந்தைய சர்வே எண்கள் மூலம் மோசடி ஆவணங்கள், போலியான ஆவணங்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் இதன் மூலம் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம வரைபடங்களையும் சென்னை சேப்பாக்கத்தில் எழிலகம் வளாகத்தில் உள்ள சர்வே இல்லம் என்ற அரசு அலுவலகத்தில் படம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இணையதளத்திலும் அந்த படங்கள் கலர் மற்றும் கருப்பு வெள்ளையாகவும் கிடைக்கிறது. கிராம வரைபடத்தில் பல்வேறு குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடுகளை வைத்துதான் அதில் என்ன இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது, அந்த இடம் எப்படிப்பட்டது என்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிய முடியும். இப்போ புல வரைபடம்னு சொல்லுவாங்க, அதை ஃபீல்டு மேப்னு சொல்லுவாங்க, FMB அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு கிராமம் பல புலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த புலங்களுக்கு என்று தனித்தனியாக எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ள எண்கள் புல எண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புல எண்ணை தான் ஆங்கிலத்தில் சர்வே என்றும் அதற்கு ஒதுக்கப்படும் எண்கள் சர்வே நம்பர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு புலத்திற்கும் தனித்தனியாக வரைபடம் இருக்கும். இது கிராம புல வரைபடம் என்று அழைக்கப்படும். இதனை ஒரு தொகுப்பாக, அதாவது ஒரு புத்தகமாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் தயாரிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இதனை புலப்பட புத்தகம் என்று அழைப்பார்கள். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்.

0: தான் எஃப்எம்பி. இதெல்லாம் சுருக்கமாக எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தில் உள்ள அனைத்து புலங்களையும், அதாவது சர்வேயன்கள், தனித்தனியாக வரைந்து அவ்வாறு வரையப்பட்ட அனைத்து வரைபடங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமாக உருவாக்கப்படும். இதுவே புலப்பட புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அசையா சொத்துக்களின் ஆணிவேர் புல எண் என்றால் அது மிகையாகாது. ஒவ்வொருவருக்கு அசையா சொத்துக்கள் சொந்தமாக இருக்கிறது என்றால் அந்த அசையா சொத்து எந்த கிராமத்தில் எந்த புல எண்ணில் அமைந்துள்ளது என்பதே அவரது சொத்தின் அமைவிடமாகும். இந்த புல எண்கள் அனுபவ வசதிக்காக பலவாறு உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கா சப்டிவிஷன். இப்படிப்பட்ட புலையன் கொண்ட வரைபடத்தை நில அளவைத்துறையும் கிராம நிர்வாக அதிகாரியும் கையாள்வார்கள். புல வரைபடத்தில் கிராம நிர்வாக அலுவலர் சுயமாக எந்த மாறுதல்களையும் செய்யக்கூடாது. நில அளவை சட்டம் பிரிவு 15 கீழ் நில அளவை குறியீடுகள் சேர்ப்பது, பழுது பார்ப்பது ஆகியவை நில உடைமையாளர்களின் கடமை என்று கூறுகிறது. இது சம்பந்தமான விஷயங்களை நாளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார் உங்களுடைய தகவலுக்கு. நேயர்கள் கேட்டீங்க வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி தகவலை நமக்காக வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடலாம் கேட்க இருக்கிறோம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 8:16 ஆகிட்டு இருக்குது. நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சி வழங்குறாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
3: மனிதன் தனது மனத்தின் ஆளுமைக்கு உட்பட்டவன். மனதில் எழும் உணர்ச்சிகளை நாகரிகமோ பண்பாடோ இல்லாத தொடக்க காலத்தில் ஓசையாக, ஒலியாக, உடல் அசைவுகளாக, கை செய்கைகளாக வெளிப்படுத்தினான். காலம் செல்ல செல்ல அவனால் எழுப்பப்பட்ட ஓசை இசையாகவும், ஒலி மொழியாகவும், உடல் அசைவுகள் கை செய்கைகள் போன்றன நடனமாகவும் நாடகமாகவும் மாற்றம் பெற்று வளர்ந்தன. மனிதனால் உருவாக்கப்பட்ட மொழி இசையுள் அடங்கியும், மொழியும் இசையும் நடனம் நாடகம் இவைகளுள் அடங்கியும் செயல்படுகின்றன எனலாம். எனவேதான் கருத்து வெளிப்பாட்டினிற்கும் கருத்தினை பிறர் அறியச் செய்வதற்கும் மனிதன் நடனத்தையும் நாடகத்தையும் சிறந்த ஊடகமாக காலம் காலமாக கையாண்டு வருகின்றான். இந்த வகையில் பரதநாட்டியத்தை நிருத்தம், நிருத்தியம் என்ற இரண்டு பிரிவுகளாக பிரிக்கின்றனர். இதில் நிருத்தம் என்பது அடவுகளை தாள கோர்வைகளுடன் அங்க அசைவுகளுடனும் ரசபாவத்தை வெளிப்படுத்துவது. உதாரணத்திற்கு அலாரிப்பு என்கின்ற நிறுத்த உருப்படியில் சொற்கட்டுகளை தாள கோர்வைகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும். திஸ்ரம், சதுசுரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீர்ணம் என்ற 5 வகையான ஜாதிகளிலும் அலாரிப்புகள் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஜாதி என்பது இங்கு அக்ஷரங்களை குறிக்கும். திஸ்ரம் 3, சதுசுரம் 4, கண்டம் 5, மிஸ்ரம் 7, சங்கீர்ணம் 9 என்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அலாரிப்பு என்கின்ற இந்த நிறுத்த உருப்படி

பாட்டை ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்தந்த தாளங்களின் அக்ஷரங்களுக்கு தகுந்தாற்போல் தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு திசிர அலாரிப்பு என்று எடுத்துக்கொண்டால் மூன்று அக்ஷரங்களை கொண்டது, அதாவது த கி ட. இந்த சொல்லை அடிப்படையாக வைத்து கொண்டு அலாரிப்பை இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சொற்கட்டுகளை ராகத்தோடு நாம் பாடும் பொழுது த

என்று முடிப்பார்கள். இதே அடிப்படையில் சதுசர ஜாதி, கண்ட ஜாதி, மிஸ்ர ஜாதி, சங்கீர்ண ஜாதி போன்ற நான்கு ஜாதிகளுக்கும் அலாரிப்புகள் இயற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம்.

8:20 ஆகிட்டு இருக்குது. நேயர்கள் வந்து வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்டோம். உரை வழங்கினாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடலாம் கேட்கவிருக்கிறோம். முகவரி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரல்ல பாடல கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
4: மேகம் பூவாய்த்தூவும்.
3: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
4: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
3: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
5: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
3: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
6: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
3: என்ன இசைமலையா?
7: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
3: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
6: இது 102.6.

நேரம் 8:28 ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்கலாம் தொலைபேசி எண் 0444249.

6458 0444-9864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. நெகளை தொடர்ந்து 8:30 கேட்கவிருக்கும் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிலவரம். தொடர்ந்து 8:45 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் கேட்கவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச இருக்கிறோம் அப்படின்னா, கவலைகளை சமாளிக்க தேவைப்படுவது தனிமையில் அமைதியாக இருப்பதா அல்லது பிடித்தவர்கள்

பண்பலையில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிலவரம் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 46 நிமிடம் ஆயிட்டு நேகல் கேட்டுக்கிறீங்க அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பிரியமான திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம், பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 8:51. இனி கேட்கலாம்
5: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
7: சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
7: சைபால்
4: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
9: 1816 செப்டம்பர் 11 பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறா. அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர். அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்றைக்கி விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா ஒரு நீளமான மரப்பலகை. அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார். இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம்! நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்போ எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய

0: வித்துது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான் அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் 13 உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனேலன காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப ஒசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் 2 காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்புகளை உபயோகப்படுத்தி 2 காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனேலனக்கு உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 8:59 39 நொடிகள் தான் ஆகிட்டிருக்குது. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான சுயச்சுருக்கம் தான் கேட்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆனந்த பூங்கா நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15.89 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 9:04 ஆயாச்சு. ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷோ ஆரம்பிக்கும் போது சொல்லி ஆகணுங்க. அதாவது, இலைகள் உதிர்வது மரம் அழிந்து விட்டதற்கான அடையாளம் அல்ல, புதிய வசந்தம் பிறப்பதற்கான ஆரம்பம். உங்களின் இன்றைய கவலைகளும் அப்படித்தான், இது முடிவல்ல ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடங்கிட்டேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். வந்தது இதெல்லாம் சொல்கிறேம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு

0: ஏன் பார்த்தங்க, அது சம்மந்தமாக நீங்கள் பேச போகிறோம். பொதுவாக வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஏதாவது வந்து ஒரு கவலையான விஷயம் நடந்துச்சு, யாராவது அவங்களுக்கு சேர்த்துக்க விளையாட்டுக்கு அப்படின்னா உட்காந்து கணத்தில் கேஷ்டம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் பெரியவங்கலாம் என்னாச்சு ஏதாச்சு தங்கன்னு சொல்லுமா செல்லும் இல்லை அப்படின்ன மாதிரி கிஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். இதே சின்ன பிள்ளை பருவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை எதிர்பார்ப்போம், மற்றவங்க நம்மளை வந்து நம்மளுடைய கவலையை போக்குறதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், நம்ம மற்றவங்ககிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் வளர்ந்துட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நடக்கிறதானே கொஞ்ச நேரம் தனியாக தான் நானே சரியாயிருவேங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்து கவலையில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும், அமைதியாக தனிமையில் இருக்கிறது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா, இல்லை எனக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசினா நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா, கால் பண்ணி என் கூட சொல்லுங்கள். அழைக்கலாம் 04-62-25-6-1-1-3-2 அப்படி இல்லைனா 04-62-25-6-1-1-3-3 அப்படிங்கிற எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம கூட பேச போகிற நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒரு நிமிஷத்துக்குள்ளே குறைவாக சொல்லிட்டீங்கன்னா நிறைய நேர்கள் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து தனிமையில் இருக்கிறது வந்து எனக்கு கவலையை சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிற பிடிக்குன்னு சொல்கிறீங்களா, எனக்கு எவ்வளோ பேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க நம்மளுடைய நேர்கள் அப்படிங்கிற கூட இந்த தலைப்புலாம் கண்டுபிடிச்சிடலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், இங்கேருந்து வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்கள்.
1: அதாவது கவலைப்படுறப்ப நம்ம அமைதியா இருந்துட்டாலே ரொம்ப நல்லது. ஏன்னா கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டா பேசணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பும். அதை விட என்னமோ விட்டில் பூச்சிக்கு நான் வந்து நெருப்புல உந்த கதையா நான் ஆயிடும். அதனால வந்து பேசலாம், ஆனா வந்து அங்கேயும் ஏதாச்சும் நம்ம யதார்த்தமா பேசிட்டு இருப்போம், அவங்க சீரியஸா ஏதாச்சும் எடுத்துட்டு சொல்லுவாங்க. அதனால அமைதியா இருந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம ஒரு ரேடியோ கேட்கலாம், ஒரு புக்கை படிக்கலாம், நம்மளே நம்ம ஏதாச்சும் ஒரு இது பண்ணி நம்ம அமைதியா அதை செய்யலாம். மற்றவங்கள்ட்ட பேசி கவலை தீர்றது வந்து கொஞ்சம் கெடுபடியான ஒரு விஷயம்தான்.
0: சோ மனோகரன் சார், நீங்க வந்து ஏதாவது கவலைகள் வருதுன்னா தனிமையில இருந்தாலே அமைதியாயிடுவீங்க.
1: தனிமையா இருந்து நம்ம வானொலி கேட்கலாம், புத்தகம் படிக்கலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம், அமைதியா இருந்தாலே போதுங்கிறது என்னோட கருத்து.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி. முதல் நேயரா வந்து நான் வந்து இப்படிதாங்க இனி தனியாவிட்டாலே நான் நார்மல் ஆயிடுவேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கொண்டு. காலை வணக்கங்கம்மா.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
2: கவலை இல்லாம நம்ம உலகத்துல கவலை இல்லாத மனிதர் யாருமே கிடையாதுங்கம்மா. நம்ம கவலை அவர்கிட்ட சொல்ல போனோம்னா அவர் அடுத்த அவர் சொல்லுவாரு பாருங்க, கவலை யாரா நம்மது பரவாயில்லன்னு சொல்லி நம்ம வர வேண்டியது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிடித்த மனிதர்கிட்ட போய் சொன்னோம்னா அவரு என்ன சொன்னா ஈரப்பாக்கி சின்ன பெரும்பாலாக்கி ஊரெல்லாம் பறிப்பு விட்டுறாருங்கம்மா. அதனால நீங்க சொன்ன இந்த சின்ன பிள்ளைகள் வருவாங்க அமைதியா நம்ம வாட்டில ஒரு 10 நிமிஷம் அமைதியா இதுவும் கடந்து போகணும்னு இளையவிட்டு காரணம்
0: தனிமையா
3: தனிமைதான் மேம். ஐயோ அப்பா, தயவு செஞ்சு சந்திரசேகர் கவலைன்னு மத்தவங்க கிட்ட சொல்லிடாத. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற ஆட்கள் வெகு வெகு கம்மி தான் மேம். இன்ஸ்டெட் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது ரகசியமா மத்தவங்க கிட்ட சொல்லி குளிர் காயக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க மேம். எல்லா சமயத்திலுமே நமக்கு ஆட்கள் அப்படிங்கிறவங்க நம்மள ஆற்றுப்படுத்துவதற்கு கிடைப்பாங்களா மேம்? நிச்சயம் கிடையவே கிடையாது. ஆனா தனிமையை நமக்கு கிடைக்குமான நிச்சயம் கிடைக்கும். எதுக்கும் மத்தவங்க கை எதிர்பார்த்துட்டு மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு அதனால ஒரு பிரச்சனை வருது. நம்ம வந்து மண்டா குடைச்சல் அது இதெல்லாம் நமக்கு ஆற்றுப்படுத்தல் நாமளே பண்ணிக்கணும். அதான் ஒரு வாக்கியம் இருக்குல்ல, நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிமைக்கு போயிடுவேன், போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன், இயற்கையோட இருப்பேன், அப்புறம் என் மூட் மாறிடும், கவலைகள் எல்லாம் தீந்துரும், வந்துருவேன். இது வரைக்கும் கவலை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப்ல யார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது மேம். ஆனாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தா ஹாப்பியா இருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது மேம்.
0: தனிமைதான். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. அதாவது இந்த கேள்வி கேட்டதுமே நம்மளை நிறைய பேர் வந்து எனக்குலாம் யார்ட்டையா பேசினாதாங்க என் தலையில் உள்ள பாரம் இறங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சேன். பரவாயில்ல, இப்போ பேசின 3 நேரமே நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, எங்களை தனியாக விட்டால் நாங்கள் உற்சாகமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது கவலையாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படும், தனிமையாக அமைதியாக இருக்குது உங்களுக்கு ஓகே தானா, இல்லைனா பிடிச்சவங்ககிட்ட மனசு விட்டு பேசுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, கால் பண்ணி சொல்லுங்கள். நிகழ்ச்சியும் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆஜய் ஜெய்மா சபசி. நிகழ்ச்சியோட முதல் பாடலும் வந்துட்டே இருக்குது.

பாடலையை போக்குற மாதிரி பாட்டு கேட்டால் தானேங்க ஷோ நல்லா இருக்கும். அதனால் முதல் பாடலை உங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆதி திரைப்படத்தில் தான் பா விஜயோடைய பாடல் வரிகளில் கே கே மற்றும் சுஜாதா மோகனுடைய குரலில் வித்யாசாகருடைய இசையில் பாடலை கேட்டு எணிச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

0: சொன்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பொதுவாக உடைந்த கண்ணாடியை விட உடைஞ்ச மனசுக்கு வலிமை அதிகம் சொல்லுவாங்க. ஏன்னா காயங்கள் வந்து நம்மளுடைய அந்த தன்னம்பிக்கையை அழிக்காது, உங்களை நீங்களே இன்னும் பலசாலி ஆக்கிக்கிறதுக்கு அந்த காயங்கள் வந்து நமக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி போயிட்டோம்னு வைங்களேன், நமக்கு கவலை அப்படிங்கிறது கண்டிப்பாக சமாளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். எஸ், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கவலையான சமயங்களை சமாளிக்கிறதுக்கு தேவைப்படுது தனிமையில் அமைதியாக இருக்கிறதா இல்லை பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசுகிறதா அப்படின்னு நிகழ்ச்சி நேயர்களும் பங்கு கொண்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் அம்மா.
3: ஜெகதீசன் சார், சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி குணம் உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படும் கவலையில இருக்கும் போது?
4: என்ன கவலை வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். நான் என்னுடைய பொழுதுபோக்கே வானொலி கேட்கறது தான். அப்படி எனக்கு ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு வேற விதமான சங்கடங்கள் இருந்ததுன்னா நண்பர்கள்ட்ட பேசுவோம்மா. நண்பர்கள்ட்ட பேசி அதெல்லாம் ஆறுதல் ஆயிரும். அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் மெயின் வானொலி தான், ரெண்டாவது நண்பர்கள்ட்ட பேசிவிடுவோம்மா. நன்றி.
3: பரவாயில்ல, இது வரைக்கும் அந்த நேயர்களை பாத்தீங்கன்னா ஜெகதீசன் சார் தான். நான் நண்பர்கள் கிட்ட கவலையா இருக்க சமயத்துல மனசுட்டு பேசிக்குவேன் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
5: மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க
5: மேடம்? குரல கேட்கும் போதே ஒரு சந்தோஷம் தானே மேடம். தனிமை என்ன மேடம் தனிமை?
3: சொல்லுங்க. அப்படி ஒரு சுருஷத்தை சொல்லி மோட்டிவேட் பண்ணி விட்டுறீங்க.
5: எனக்கும் தனிமரம் வந்து எனக்கு தோப்பாக, தோப்புல இருக்கிற மரத்தை பாருங்க கலகலன்னு இருக்கும். மரங்கள் தனியா தான் இருக்கு, ஆனா இதுல காத்து அடிக்கும் போது எல்லாம் ஒன்னா சேர்ந்தாடமும் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கு. எனக்கு வந்து என்னோட மனைவி எந்த ஒரு சோகமா இருந்தாலும் அவங்களுக்கு சோகம் போது அவங்க சொல்லுவாங்க பாருங்க, நாலு வார்த்தை, அது காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். அந்த தனிமைங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. பிள்ளைகள்கிட்ட பேசுறது நம்ம வேலையில வந்து கரெக்டா போயிட்டே இருக்கோம். வேலை நேரத்துல மட்டும் யார்கிட்ட தேவையில்லாம பேச மாட்டேன். வீட்டுக்கு வந்து மகிழ்ச்சி வரப்ப நம்ம குடும்பத்தோட வெளியே போகும்போது பாருங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம எவ்வளவு தனிமையா இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள வந்து பூட்ட போட்டு பூட்டக்கூடாது.
3: எந்த ஒரு விஷயத்தினாலும் ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரே டீமா இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரவிக்குமுதா சாரும் நான் மனசு விட்டு பேசிடுவேன் மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ,
3: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்,
3: நலமா இருக்கிறேன். சொல்லுங்க முத்து ஆசாரி சார்.
6: அருமைக்கு நீங்கள் ஏன் கடவுள்கிட்ட கவலையாதான் அவரு கூட்டமா போய் கடவுள் உண்மையிலேயே தனியா வரக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. மட்டும் நம்ம அழகா பாடுவாரு, பேசுவாரு, வைப்பாரு, சொல்லிட்டு அழகா இருப்பாரு. அதே மாதிரி நாம கவலையோட போனோம்னா கவலையை தீர்த்து வச்சு கடவுளை தீர்த்து வைப்பாரு. அதே நேரத்துல நான் இவங்க என்ன கவலையோட இருந்தேன், இப்ப உங்கள்ட்ட பேசுறது அப்படின்னா கவலை எல்லாம் தீர்ந்து போய் தனிமையில இருந்தா பேசுற அந்த கவலை இருக்காது. அதனால தன் தனிமையை தான் வேண்டு சொல்லிக்கொண்டு வாழ்த்துடைய பெரியவர். நன்றியை நன்றியை நன்றியை வணக்கம். சாபாஸ்.
3: நன்றி சார், நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன தெரியல, இதுக்கு முன்னாடி வந்து மூணு நேர்களுமே வந்து நான் தனிமையாக இருந்துதாங்க என் கவலையை சமாளிச்சுக்குவேன், நான் என்னை விட பெஸ்ட்டு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பேசின மூணு நேர்களுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசினா என்னுடைய கவலைகள் சரியாக ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய கவலைகளை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா. தொடர்ந்து பேசலாம் நேர்கள் கிட்ட. அதுக்கு முடி பாடலும் வந்துட்டே இருக்குது. கவலையை போக்குற மாதிரி, உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, உற்சாகப்படுத்த மாதிரி பாடல்கள் தான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் ஃபுல்லாமே வளம் வரப்போகுது. போன பாடல் வந்து மெலோடியை கேட்டோம், கொஞ்சம் ஒரு பீட் சாங்காக கேட்டு வந்துடலாமா? எது நீச்சல் திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் யோயோ ஹனி சிங், ஹைப்பாப் தமிழா, அனிருத் ரவிச்சந்தர் வந்து இணைந்து பாடியிருக்கிறாங்க. அனிருத்துடைய இசையில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நம்மள உற்சாகப்படுத்துறமான பாடலை கேட்டுட்டே இணைஞ்சு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 ஆனந்த பூங்காட்டை நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் 9:25 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டை நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், கவலைகளை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டது தனிமையில அமைதியா இருக்கிறதா, அப்படி இல்லைனா பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதா அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தோழியவர்களுக்கு, அன்பு தோழியவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி
1: பரமசிவானந்தம் சார், எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க சார், நீங்க எந்த மாதிரியான குணம் உங்களுக்கு கவலையில இருக்கும்போது எது தேவைப்படும்?
2: அதாவது கவலைகள்ல இருக்கும்போது நம்ம அமைதியா இருந்தோம்னா அந்த கவலைகள் வந்து கூடிக்கிட்டு, அந்த கவலையை வந்து அமைதியாவே நம்ம வச்சிருந்தோம்னா ஒரு தவளையா தூக்கி வச்சிருந்த ஒரு பாரம் இருக்கு. அதனால யார்த்தையாவது ஒண்ணு பகிரணும். அப்படி பகரக்கூடிய ஒரு தன்மை இல்லைன்னு இன்னைக்கு ஒரு கவலைப்படுதான், ஒரு கவலை இருக்காத சொல்லக்கூடிய ஒரு இது இல்லைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டைரி எழுத பழக்கம் உண்டு. அதனால அந்த கவலைகள் வராமே எழுத்தின் வடிவமா அந்த டைரியில இருக்கும்.
1: அதுல எழுதுனா உங்களுக்கு அந்த அடுத்த நிமிஷம் கவலைகள் வந்து சமாளிச்சு வந்துருவீங்க.
2: அந்த கவலைகள் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை என்னைக்காவது பெரட்டி பாப்போம்ல, அப்படி பாக்கும்போது இப்படி எல்லாம் நம்ம இருந்திருக்கோமா, அந்த கவலை எல்லாம் பட்டிருக்கோமா, இப்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சி வேற வரும். அதான் அந்த சில பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் யார்ட்டையும் பகிர்ந்துகிட மாட்டாங்க. பெரிய பெரிய டைரியில எழு அவங்க டைரியெல்லாம் பாக்கும்போது அந்த டைரியில தெரியும் அது.
3: சொல்லுங்க. பாட்டு கேட்பேன், அப்படி உற்சாகமா பாட்டை பாடிடுவேன். ஆமா, நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருப்பேன், அப்படியே கவலை மறந்துடும் எங்களுக்கு. ஆமா ஆமா.
1: சோ தனிமையில நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுதான் உங்களுக்கு வந்து கவலையை சமாளிக்க இல்லையா?
3: ஆமாமா.
1: நன்றி ராணிமா, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா நிகழ்ச்சியில. அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
4: வணக்கம், பாலக்கட்டையிலிருந்து கமராஜ்.
1: கமராஜ் சார், ஏன் இவ்வளவு தாமதம் பேசுறதுக்கு? லைன் கிடைக்கும் போது அவங்க வரணுமாங்கிற மாதிரி. சொல்லுங்க சார், நீங்க கவலைகள் எப்படி சமாளிக்கிறீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது?
4: கவலைகள் வந்து கண்டிப்பா நண்பர்களுக்கு பகிர்ந்துதானோ, தனிமையில இருந்தாக்கி கூட கொஞ்சம் தான் சிந்தனைகள் வந்துகிட்டே
1: இருக்கும்.
4: அப்ப வந்து நம்மளுக்கு கூட கொஞ்சம் தான் கவலை ஆயிட்டு இருக்கும். நண்பன்கள் பேசையில வந்து பாத்தீங்கன்னா உத்த நண்பனா இருக்கையில பாத்தீங்க அவங்க வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு சில தீர்வும் சொல்லுவாங்க. இதே நம்ம தனிமையில இருக்கையில கொஞ்சம் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம இன்பத்தையும் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க நண்பர்கள்லாம். இன்பம் துன்பம் எதுனாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து மனிதனுக்கு தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதனால நம்ம வந்து யார்கிட்டயாவது பகிர்ந்துகிட்டோம்னா தான் நம்ம மன கவலைகள் குறையும்,
1: எனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு சமாளிச்சுக்குவாங்க நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு வரிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நம்ம சந்தோஷமான விஷயங்களை மற்றவங்கிட்ட சொல்லும் போது ரெட்டிப்பாகும், சோகமான விஷயங்களை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது பாதியாக குறையும்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அது சொன்னால் தான் மனசு வந்து கொஞ்சம் அந்த கவலைகள் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நேயர்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம், கவலைகளை சமாளிக்க தேவைப்பட்டது தனிமையில் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதா, இல்லை நான் பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசுகிறதான்னு உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்கள்.

0462 2562 1132 அப்படி இல்லைனா 0462 2562 1133 அப்படிங்க எங்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு, இந்த பாடலை கேட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியில் பாடலாம் கேட்கவிருக்கிறோம். என்ன திரைப்படத்தில்? கோச்சடையான் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்தால் வைரமுத்துடைய பாடல் வரிகள்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏஆர் ரகுமான் பாடினது. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: 9:35 ஆகிட்டு ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, கவலைகளை சமாளிக்க தேவைப்படுறது தனிமையில அமைதியா இருக்கிறதா அல்லது பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதான்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
1: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவணக்கம். திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து ரங்கசாமி.
0: ரங்கசாமி சார் சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன் சகோதரிங்க.
0: சொல்லுங்க சார்.
1: கவலை கொள்ளும் போது தனிமையா அல்லது மனம் விட்டு பேசுவதும் கேக்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குங்க. தனிமையை நேசிப்பாங்க, ஒருத்தர் வந்து பேசுவாங்க. ஆனா வந்து சிறந்தது வந்து மனம் விட்டு பேசுவதுதானுங்க. ஏன்னா வந்து கவலை கொள்றது எப்படின்னா, இப்ப தனி மனம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவோம். தனிமையிலே இனிமை காண முடியுமா, இரவில் சூரியனை காண முடியுமா, பாட்டு கூட இருக்குங்க. கவலை எதுக்கு வருதுன்னா, நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க, இல்லத்திலையோ அல்ல தொழிலத்துல பணிபுரிய இடத்துல நமக்கு கவலை இருக்கு. அதை தீர்க்கறதுக்கும் தனிமை தீர்வாகாதுங்க.
2: தனிமையில இருக்கும்போது நம்ம சோகத்துல தனிமையில இருந்தா தற்கொலை கூட தோண்டலாம். ஏன்னா வாய் விட்டு சித்தாதே நோயை விட்டு போக
0: முடியாது.
2: நம்ம வந்து ஒரு வருத்தத்தை இருக்கும்போது நான் சொல்றேன், அவங்க உங்ககிட்ட நான் வந்து என்னோட வருத்தத்தை நீங்க சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்லுவீங்க, ஏய் நாங்களா இருக்கும் போது நீ எதுப்பா கொலை போடுறது அப்படி தட்டி கொடுப்பீங்க பாத்தீங்களா? அது ஒண்ணு போதும், மனசுல இருக்கு சோகம்லாம் ஆறி போகுங்க. அப்படி ஒரு உற்சாகத்தை தூண்ட வந்து ஒரு குழந்தைய பாக்குறான், அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம பேசிருக்கும் போது நம்மளும் மனசுல இருக்கதே மறந்து போயிருந்த, நம்மளே மறந்துடுறோம்ல. அந்த மாதிரி பேசிருக்கும் போது நான் வந்து கவலை எல்லாம் மறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிக அப்படிங்கிறது என்னோட சொந்தமான கருத்துக்கு. நன்றி, வணக்கம்.
0: சூப்பருங்க, நன்றிங்க, நன்றிங்க. அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: உங்களுக்கும் நிலையத்தார் அனைவருக்கும் எல்லா நேயர்களுக்கும் இனிய உற்சாகமான காலை நிகழ்ச்சி. வீரமநல்லூர்ல இருந்து கணேசன் புருஷோத்தமன் மேடம்.
0: புருஷோத்தமன் சார், உற்சாகமான காலை வணக்கம் சொல்லுங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு
3: மேடம்? கவலை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மற்றவர்கிட்ட பகிர்ந்துடலாம், யாருக்கானாலும் சொல்லிடலாம், நண்பர்கள்ட்ட பெற்றோர்கள்ட்ட யாராருக்கும் சொல்லிடலாம். ஆனா வெளியே சொல்ல முடியாத சில கவலைகள் வந்து தனிமையில நம்ம ஒரு ஆன்மீக அடிப்படையிலயோ வேற ஏதோ அடிப்படையில தனிமையில தீர்க்கணும் மேடம். அது ரெண்டும் தேவைப்படும். அதாவது வெளியே சொல்ல முடிஞ்சா அது மத்தவங்க, சொல்ல முடியலையா அது தனிமை.
0: கவலை இப்படி கூட பிரிச்சுக்கலாம்ல. நன்றி சார், நன்றி.
3: நன்றி மேடம், நன்றி.
0: பொதுவாக வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது தனிமையை தனியாக இருக்கிறவனை ஈஸியாக வீழ்த்திடலாம், ஆனால் ரெண்டு பேராக சேர்ந்து இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சில விஷயங்களை வந்து இப்போ சொன்ன மாதிரி நேர்கள் வந்து மனசு விட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டோம்னாலே நம்மக்கிட்ட இருந்த ஏதோ ஒரு பாரம் இறக்கி வச்ச மாதிரி மனசு லேசாயிடும். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறத அந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. கவலையை போக்குற விதமாக இன்றைக்கி நம்ம உற்சாகம் அளிக்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடலும் வந்துகிட்டே இருக்குது. உங்களை உற்சாகப்படுத்த மாதிரி ராமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் பென்னி தயாளுடைய குரலில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் ஆதவன் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு அணிச்சிருங்க. நிலை பண்பலை 102.6

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: ஒன்பது மணி 45 நிமிடம் ஆகிட்டு கேட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6. ஜெயமா செபஸ்டின் என் கூட தான் பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன தலைப்பில் அப்படின்னா, கவலைகளை சமாளிக்க தேவைப்படுறது தனிமையில அமைதியா இருக்கிறதா, அப்படி இல்லைன்னா பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதான நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்மா.

0: வணக்கம்.
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ஆச்சரியம்மா சொல்லுங்க.
1: அதாவது நல்ல தெளிவான மனசு உள்ளவங்களுக்கு தனிமை வந்து பெரிய வரப்பிரசாதமா மாறும். கவிதை படிக்கலாம், கவி எழுதலாம், பாட்டு எழுதலாம். உதாரணத்துக்கு நானே என்னையே சொல்லிக்கிறேன். எனக்கு தனிமை கிடைச்சிச்சுன்னா அதுல பல விதமான நிறைய புத்தகங்களை வாசிப்பேன். நிறைய புத்தகங்களை உள்ளத அப்புறம் கோடிட்டு அதப்புறம் எழுதி வைப்பேன்.
0: ஆனா கவலைகள்ல இருக்கும் போதுமே இந்த விஷயங்களை உங்களால செய்ய முடியுது, அப்படிதானம்மா?
1: ஏப்பா கவலை என்ன கவலை, அது என்ன மேகம் மாதிரி கவலையுமே
0: இங்கிட்டு வந்துட்டு அங்கிட்டு போய் போகுது இந்த மாதிரி.
1: அது மேகம் மழை பெய்யும், அப்புறம் வெயில் அடிக்கும். அது அப்ப அதுக்காக நம்ம மழையவே எதிர்பார்க்க முடியாது, வெயிலவே எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் கவலையும் இன்னைக்கு வர நாளைக்கு போவேன். அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம ஆக்கப்பூர்வமான வேலையை ஈடுபட்ட வைங்களேன். கவலை எங்கேயோ பறந்து ஓடிடும். ஆனா இந்த மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலப்பட்டவங்க, இந்த கவலைகளுக்குள்ளேயே உழன்றுகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து தனிமை வந்து கொடுமையா அமைஞ்சிருங்க அம்மா. சில நேரங்கள்ல அவங்க உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க கூடவே மக்கள் எல்லாம் இருக்கணும். மனுஷ மக்களோட பேசினவங்க ஒரு போனை எடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்கள்ட்ட பேசி ஒரு மனச மனக்கிடங்கள உள்ள அந்த துன்பங்களை சொல்லலாம். மனசை உழன்று எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்க கூடாது. இருந்தா அவங்க மனசையும் பாவிக்கும், உடலையும் பாவிக்கும். அதனால இது ரெண்டுமே இருக்கு, அவங்க மனசை பொறுத்தது. நன்றிங்கம்மா.
0: நன்றிமா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
0: சங்கர் சார் சொல்லுங்க.
2: வணக்கம். அதாவதுமா கவலைகளை வந்து வெளியில எடுத்து விட்டுறணுமா.
0: எதுக்கு உள்ளே வச்சுட்டு
2: பார்க்கும்போது இந்த காய்ச்சல் போகணுங்கிறதுக்காக நம்ம வைத்தியம் பாக்குறோமோ, அது உள்ளே இருந்தா அது நமக்கு சீக்கத்தானம்மா. கவலைகள் உள்ளே இருந்து முட்டிக்கிட்டே இருக்க கூடாது. முட்டிக்கிட்டே இருந்தா அது மன உளைச்சல் ஆளாகி நமக்கு அது வினையா வந்து முடியும். அது வெளியே நம்ம நண்பர்கள்ட்ட, அதுவும் நண்பர்கள்னா எப்படி நண்பர்கள், நமக்கு உருத்தான நண்பர்கள்ட்ட சொல்லணும். என் பிரச்சனை இப்படி இருக்குப்பா, என்ன செய்யலாம் ஏன் செய்யலாம் கேட்டா அது உருத்தான நண்பர்கள்ட்ட சொன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சும்மா ஏனாதாரன் பழகிறான் பாருங்க, அவன் எல்லாம் போய் சொல்லம்னா இவன் என்னப்பாஞ்சானா வச்சானா அவன் இந்த
0: அனுபவிக்கான்,
2: இதெல்லாம் காணாதுப்பான் அப்படி சொல்லுவாங்க.
0: சொல்லக்கூடிய நபருங்கிறது முக்கியம்தான்.
2: ஆமா, அதனால உருத்தம் நம்மளுக்கு உருத்தானவங்க, நம்மளுக்கு மேல பாசம் உள்ளவங்க தான் நம்ம இதை வெளியிடணும். வெளியே அப்படி முடியலையா செவனையாவது இருந்துடணுங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி சார், நன்றி. யதார்த்தமா சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: வணக்கம்மா, செங்கரம்பயில இருந்து கொட்டியப்பன் பேசுறேன்.
0: கொட்டியப்பன் சார் நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
3: சொல்லுங்க,
0: கண்டிப்பா சொல்லிடலாம்.
3: சோகம் வரும்போது நம்ம வேற எதுவுமே செய்யக்கூடாது. நேர கோயிலுக்கு போய் ஒரு இடத்துல அமைதியா இருந்து பெருமான நினைச்சிட்டு இருந்தோம்னாலே நமக்கு எந்த விதமான இதுவும் துன்பமும் வராது. அந்த சோகமானது கொஞ்ச நேரத்துல அப்படியே அகன்று போயிடும். ஆமா, இதுதான் என்னுடைய கருத்து. எல்லாரும் ஆடி தோசிட்டு வாங்க.
0: நிச்சயமா சார், ரொம்ப நன்றி. அழகா சொன்னீங்க, கண்டிப்பா வந்துடலாம். ஃப்ரீ ஆக்கிட்டு அப்படியே ஓடி வந்துடலாம். நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படத்துல இருந்து பாத்தீங்கன்னா மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய கவலை போக்கக்கூடிய நல்ல வந்து எனர்ஜெட்டிக்கான சாங் கேட்டுக்கும். அந்த வகையில் இந்த சாங் கூட அப்படிப்பட்ட பாடல் தான். மதன் காக்கியோட பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் ADK-உடைய குரல்ல சந்தோஷ் நாராயணனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைச்சிருங்க. பாடலை தொடர்ந்து பேசலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம், கவலைகளை சமாளிக்க தேவைப்படுறது தனிமையில் அமைதியாக இருக்கிறதா, அப்படின்னா பிடிச்சவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுறதான விளம்பரத்தை தொடர்ந்து பாடலிதோ.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 53 நிமிடம் ஆயாச்சு. ஆனந்த பூங்கட் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. கவலைகளை சமாளிக்க தேவைப்படுறது தனிமையில் அமைதியாக இருக்கிறதா இல்லை படித்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதான்னு கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில். நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலீல் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் கலீல் ரஹ்மான் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: கவலைகளை மறப்பது அமைதியாக இருப்பதா அல்லது திருத்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவதா? உண்மையிலேயே கவலைகளை மறக்கணும்னா நம்முடைய நல்ல நட்பு வழிட்ட மனம் விட்டு பேசினாலே போதுமா, நல்ல பாதி கவலைகள் மறந்துடும். நல்ல ஒரு ஐடியாக்கள் சொல்லித்தர்ற, அதாவது பொதுவா எல்லாத்துக்குமே எல்லாம் கேட்கக்கூடாது, நல்ல அறிவுரை சொல்றவங்கள்ட்ட, நல்ல ஒரு புத்தி சொல்றவங்கள்ட்ட போய், நம்ம நண்பர்கள்ட்ட போய் கேட்டாச்சு வேண்டுமானா, நம்முடைய கவலைகளை அருமையான தீர்வுகளை சொல்லி அவங்க நம்மள நம்மளுடைய மனக்கவலை பாதிக்கு மேல குறைச்சிருவாங்க. மீதி பாதி மனக்கவலை நம்ம மன தைரியத்திலேயே குறைச்சிடலாம். அதனால கவலைகளை மறக்கிறது, நல்ல நட்பு வழித்த பேசி நம்முடைய கவலைகளை சொல்லியாச்சும் உண்டுமானா, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாமே சால்வ் ஆயிருங்கிறதா என்னுடைய கருத்து.
1: வாழ்த்து சார். நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவான நேரா வந்து ரொம்ப அழகான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. இன்னைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட நாம கேட்டிருந்தோம், கவலைகளை சமாளிக்கிறதுக்காக தேவைப்படுறது உங்களுக்கு என்ன விஷயம், தனிமையில் நீங்கள் அமைதியாக இருக்கிறதா, அப்படி இல்லைன்னா பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதா அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. கவலையாக இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறோமோ இல்லை பிடிச்சவங்க கிட்ட பேசுகிறோமோ, இந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலுமே அந்த கவலையில் உட்காந்துராமல் அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிக்கிறது தானுங்க சிறப்பாக இருக்கும். அதனால தான் பாரதியாருடைய ஒரு வரிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தேடி சோறு

நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வேடிக்கை மனிதரை போலவே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நம்ம வாசிச்சிருப்போம். எஸ், இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கவலைகள் இருக்கானா, துவண்டு போகிறவங்க நம்ம கிடையாது. அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் தாண்டி கண்டிப்பாக மீண்டு வர்றதுக்கு முயற்சி எடுங்க. அதுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிறீங்கன்னா அப்படி நீங்கள் பேசக்கூடிய நபர் ரகசியம் காக்கிறவரா, உங்களை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு தீர்மானிக்கிறவங்களாம் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. கவலையிலேருந்து வெளியில் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியறது மட்டும் யோசிச்சுங்க. இப்போ இன்றைய நாளில் கவலையோட தொடங்கினீங்கன்னா அப்படியே தூக்கி தூரமாக போட்டு ஹாப்பியாக அந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிட்டு நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசினா எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். அப்படியே நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. யூத் திரைப்படத்தில் வைரமுத்தியோட பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய குரலில் மணி சர்மாவோட இசையில் பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச்சுருக்கம்.

ஆளுநர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாட்டில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், விந்தியாராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், ஹாப்பி மார்னிங். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வழக்கம் போல உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய மிக எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைனா 2561133. வெளியே நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. இன்னைக்கு கேள்வி பதில்கள் எல்லாமே எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா லிட்ரேச்சர் சம்மந்தமாக இருக்க போகுது. நான் நிறைய கவிதைகள் நிறைய படிப்பேன், கதைகள் நிறைய படிப்பேன், நாவல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் அதெல்லாம் போனதே இல்லை, அந்த பக்கமே எனக்கு தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக கற்றுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: எனக்கு இர்லி படத்துல இருந்து அப்படி போடு அந்த சாங் போடுங்க மேடம்.
1: அப்படி போடு கண்டிப்பா கொடுத்துடலாம். அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றி.
1: கில்லி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில அந்த ஒரு அழகான பாடல் கேட்டலாம். கே கே அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டு போயிடலாம். சிறுகதை மன்னன் என்று தமிழ் இலக்கிய உலகில் போற்றப்படுபவர் யார் அப்படிங்கிறதா முதல் கேள்வி. யோசி

0: நிகழ்ச்சியில் அடுத்தனே யாரு என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரேங்கன்னு பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ரம்மி மேல, ரம்மி படத்துல இருந்து.
0: ஓகே,
1: கூட மேல கூட வச்சிருந்த பாட்டு.
0: சூப்பர், கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? சிறுகதை மன்னன் அப்படின்னு தமிழ் இலக்கிய உலகில் போற்றப்படுபவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு புதுமை பித்தன், இன்னொன்னு சுஜாதா. இல்ல, புதுமை பித்தன் தான் சரியான பதில். சரியா? பரவாயில்ல, நன்றி நன்றி. தமிழ் சிறுகதை இலக்கியத்துல பாத்தீங்கன்னா புதுசா சில உத்திகளையும் அவங்களோட எழுத்துக்கள்லாம் ரொம்ப யதார்த்தமா மனித வாழ்க்கையும் கையாண்டுட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா அது வந்து இவங்க தான், புதுமை பித்தன் அவர்கள் தான். அதனாலதான் அவங்கள வந்து சிறுகதை மன்னன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிறுகதை வடிவத்திற்கு பெரும் பங்காற்றியவர் அப்படிங்கிறதும் இவர் தான், புதுமை பித்தன் அவர்கள் தான். விருத்தாச்சலம் என்கின்ற புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லலாம். இவரை தான் சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மொழியின் அமைப்பையும் தமிழர்களின் வாழ்வியலையும் கூறும் மிக பழமையான இலக்கண நூல் எது? தமிழிலே வந்து ரொம்ப பழமையான இலக்கண நூல் ஒன்று இருக்கு, அது எது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ரம்மி திரைப்படத்திலிருந்து வி பிரசன்னா அண்ட் வந்தனா பாடின பாடல். நேரம் சரியாக காலை 10:11 ஆயிட்டு இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியாக காலை 10:17 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் எங்க இருந்து கேட்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், உங்களுக்கு ஜோதி பேசுறேன்.
2: ஜோதிமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். என்ன பாடல் இன்னைக்கு? தமிழ் மொழியின் அமைப்பையும் தமிழர்களின் வாழ்வியலையும் கூறும் மிக பழமையான இலக்கண நூல் எது? உங்களுக்கான ஆப்ஷன் 1 அகத்தியம், இன்னொன்னு தொல்காப்பியம்.
3: தொல்காப்பியம்
2: அப்படிங்கறது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி
2: நன்றி. இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது தொல்காப்பியரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எழுத்து சொல் அப்படிங்கிற இலக்கணத்தோடு தமிழர்களின் காதல் மற்றும் வீர வாழ்க்கையை வந்து விளக்கும் ஒரு சிறப்பான நூல் வந்து இந்த தொல்காப்பியம். பொருள் இலக்கணத்தையும் கூறும் ஒரு தனி சிறப்பு வந்து இந்த நூலுக்கு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாள இலக்கியத்தில் மிக முக்கிய நாவலான செம்மீன் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு இல்லையா, அது வந்து கடலோர மக்களின் வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நாவல். இந்த நாவலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக காலை 10:17.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் சரியாக காலை 10:23 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு சகோதரி சிந்து தாராவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாஜகடுகார் விஜயன் மேடம், நல்லா இருக்கிறீங்களா?
0: உற்சாகமான காலை வணக்கம். நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: படம் முதல்வன் பாடல் வந்து சிரித்து குறித்தவில்லை, என்னை குங்குமத்தில் தரைத்தவில்லை என்ற பாடல்.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். சரி, கேள்வி பதில் போவோமா?
1: போலாம்.
0: மலையாள இலக்கியத்துல மிக முக்கியமான நாவல் அப்படின்னு சொல்லக்கூடியது செம்மீன். அது வந்து ஒரு கடலோர மக்களின் வாழ்க்கை கதையை சொல்லும் ஒரு நாவல். இந்த நாவலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? உங்களுக்கான ஆப்ஷன் தகழி சிவசங்கர பிள்ளை, இன்னொன்று எம்.டி. வாசுதேவன் நாயர்.
1: சிவசங்கர பிள்ளை
0: பிள்ளை அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இது வந்து கேரள கடலோர மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தையும் அப்புறம் அவர்களின் நம்பிக்கையும் அடிப்படையாக கொண்டு தகழி அவர்கள் எழுதிய ஒரு சிறப்பான நூல் தான் செம்மி. இது வந்து சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாவல்களை தழுவி நிறைய திரைப்படங்களும் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது செம்மீன் அப்படின்னு. அதுவும் பயங்கரமாக வெற்றி பெற்றது மலையாள திரையுலகில் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு முதல்வன் திரைப்படத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டலாம். எப்போவுமே நிறுத்தாமல் ஓடும் நதியை போல கவிதைகள் தானாக வரணும், இல்லைன்னா அது கவிதையே இல்லை அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார். அதாவது வந்து நிறுத்தாமல் நதியை போல கவிதை வரணும், அப்படி வரலையா அப்போ அவங்க கவிஞன் கிடையாது, அது ஒரு கவிதை கிடையாது அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார். அது யார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் மகேஸ்வரி பாடியிருக்காங்க ஏ.ஆர். ரகுமான் இசையில்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 10:33 ஆயிட்டுருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: செங்கோட்டையில இருந்து முகமட் அனிபா பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: என்ன பாடல் சார்?
1: சிவகார்த்திகேயன் நடிச்ச ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுறேன்.
0: பாட்டு, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? எப்பவுமே வந்து கவிதை ஓடும் நதியை போல இருக்கணும், தானாக வரணும், இல்லனா கவிதையே அது தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆங்கில கவிஞர் வந்து சொல்லியிருக்கார். அது யார் அப்படிங்கறது தான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு ஜான் கீட்ஸ், இன்னொன்னு லார்ட் பைரான். ஜான் கீட்ஸ் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள். எப்பவுமே ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? இப்ப பாடல்னா இப்படிதான் இருக்கணும், கவிதைனா இப்படிதான் இருக்கணும், கதைனா இப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஜான் கிட்ஸ் அவர்களுக்கு வந்து இந்த கவிதை அப்படிங்கிறது மரத்தின் இலைகள் எப்படி இயல்பாக உதிருதோ, அதே போல கவிதையும் ஒரு கவிஞனிடமிருந்து இயல்பாக வரணும், அதுதான் ஒரு நல்ல கவிதையா இருக்கும் அப்படின்னு இந்த கவிஞர் ஜான் கிட்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டலாமா? 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த ஒரே நூல் எது அப்படிங்கறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு சீமராஜா திரைப்படத்துல இருந்து. நேரம் சரியாக காலை 10:34 ஆயிட்டு இருக்கு.

0: நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர்கள்லாம் அழகான பாடல் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து நேர் யார் எங்கிறது கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
1: நாகநேர்ல இருந்து கணேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: வேட்டையாடு விளையாடுங்கிற படத்துல இருந்து வெள்ளி வெள்ளி நிலாங்கிற படம்.
0: ஓகே, அந்த பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த ஒரே ஒரு நூல், அது என்ன நூல் அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு பரிபாடல், இன்னொன்னு கலித்தொகை.
1: பரிபாடல்.
0: பரிபாடல் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. இந்த எட்டு தொகை நூல்களில் மற்றவை வந்து ஒன்று அகநூல் அல்லது புறநூல் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த பரிபாடல் மட்டுமே அகப்பொருளையும் புறப்பொருளையும் ஒரு சேர கொண்டு பாடப்பட்ட ஒரு தனி சிறப்பு மிக தனி சிறப்பு மிக்க ஒரு இசை பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த ஒரே நூல் வந்து பரிபாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆங்கில கவிதை உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இயற்கை கவிஞர் அப்படின்னு ஒருத்தர் அழைக்கிறாங்க, அவங்க யார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹரிஹரன், விஜய், நகுல் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களே, இது உங்களை எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் இங்க இருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: இந்த
2: ஆங்கில கவிதை உலகில இயற்கை கவிஞர், போயட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், இன்னொன்னு ஷெல்லே. இயற்கை கவிஞர், போயட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நாவல் படிக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், இந்த ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு ஒரு இது வந்து இப்ப இந்த படங்கள்லாம் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துச்சு, அப்புறம் காமெடி பேய் படங்கள் கலந்து இந்த காலகட்டத்தில் வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு திரையில நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவரோட நாவல், இவரோட போயட்டுக்கு அப்புறம் தான் அந்த நாவல்ல அந்த ரொமான்டிக் காதல் அப்படிங்கிறது அழகா கொண்டு வந்தது இவரோட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில அழகான பாடல் வந்துட்டே இருக்க, யுவன் சங்கர் ராஜா இசையில பேரழகன் திரைப்படத்தில். அந்த நேரம் சரியாக 10:48 ஆயிட்டு இருக்கு.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 10:54 ஆயிட்டுருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவான நேர் யார் அப்படின்னு கேட்க வேண்டிய நேரமும் வந்து விட்டது. வணக்கம்.
1: காலை நிகழ்ச்சி அறிவாக வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்ப்பேன்.
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். உங்க நிகழ்ச்சி கேட்டு உற்சாகமா இருக்கிறோம்.
0: சூப்பர், அப்படியே லைஃப் ஃபுல்லா உற்சாகமா இருங்க. சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு? விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எது? உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு தமிழ் இன்பம், இன்னொன்னு அகல் விளக்கு.
1: தமிழ் இன்பம் மேடம்.
0: தமிழ் இன்பம் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். இன்பமாக வெற்றி அடைந்து விட்டீர்கள். நன்றி.
1: நன்றி.
0: சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படும் ராபி சேதுபிள்ளை அவர்கள் எழுதின ஒரு நாவல் தான், ஒரு கட்டுரை தான் இந்த தமிழ் இன்பம் அப்படிங்கிற அந்த நூலுக்கு தான் 1955 முதன் முதல்ல தமிழ்ல சாகித்ய அகாடமி விருதும் வழங்கப்பட்டது. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்து கொண்டு எல்லாருமே மெஜாரிட்டி எல்லாரும் சரியான பதில் தான் சொன்னீங்க. ஸோ கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ட்ரை பண்ணியிருப்பீங்க, லைன் கிடைக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கும் வந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தேன், நான் உங்கள் தோழி சிந்துசாரா. நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது, உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துக்கள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர்

நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியா ராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 11 மணி 3 ஆயாச்சு. மணித்திருநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். மணித்திருநாடு நிகழ்ச்சி அப்படின்னாலே இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பத்தி, நிகழ்வுகள் பத்தி தெரிஞ்சுட்டு இருப்போம் இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கும் கூட இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க போறேங்க. இயற்கை மட்டும் இல்ல, பல 1000 வருஷத்துக்கான வரலாறு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமா போற்றக்கூடிய கிராமத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது எங்கேயோ வெளிநாடுகளில் இல்லை, வெளியூரில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் கல்லாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு பிறகு. பாடலும் வந்துட்டு இருக்க இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்சி அவர்களுடைய குரலில் தான் நிறைய பாடல்களை அடுத்தடுத்து கேட்க இருக்கிறோம். அந்த வகையில் முதல் பாடலாம் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் ஜென்சி, எஸ்பி சைலஜா, மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிட்டாங்க. இளையராஜாவுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

வானொலியின் பண்பலை 102.6. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் கல்லாபுரம் அப்படிங்கிற கிராமம் பார்த்தா தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த கல்லாபுரம் நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் தாலுக்காவுக்கு உட்பட்ட ஒரு அழகான கிராமமாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தை சில்லுன்னு ஓடுற அமராவதி ஆற்றங்கரையில் ரொம்ப அமைதியாக பச்சை பசைன்னு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான் இது. இந்த ஊருக்கு பின்னாடி ரொம்ப பெரிய வரலாறு இருக்குதுங்க. சமீபத்தில் தான் வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பையும் செஞ்சுருக்கிறாங்க. அமராவதி ஆற்றங்கரையில் வயல்வெளிகளுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு முந்தைய கற்திட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து இல்லை 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த அமராவதி நதிக்கரையில் ரொம்ப நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கற்திட்டை அப்படிங்கிறது ஒரு சான்றாக இருக்குது. இந்த கல்லாபுரம் கிராமம் அப்படின்றது ஏதோ ரொம்ப பழமையாக இருக்கும் இல்லைனா ரொம்ப டெவலப் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணினாலுமே இங்கே வித்தியாசமான விஷயம் என்னென்னா தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக இருக்கக்கூடிய கல் வாய்க்கால்கள் வந்து இங்கே நிறையவே இருக்குது. அதை பற்றி தான் அடுத்த பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜென்சியுடைய பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரமும் கேட்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பாடக ஜென்சியுடைய குரலை தான் பாடல் வந்துட்டுருக்கு. பஞ்சு அருணாச்சலத்துடைய பாடல் வரிகளில் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலேருந்து இளையராஜாவுடைய இசையில் வாணிஜெயராம் அவர்கள் இருந்து பாடின பாடல் பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: மணித்திருநாடு எல்சிதா கேட்டு இருக்கீங்க. நேரம் 11:18 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. கல்லாபுரம் அப்படிங்கிற இடம் பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் எந்த ஒரு நவீன மிஷினுமே இல்லாத அந்த காலத்திலேயே நம்மளுடைய தமிழர்கள் தண்ணி மேலாண்மையில், அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதில் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க, எவ்வளோ கெட்டிக்காரங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கல்லாபுரத்தில் இருக்கிற அந்த கல் வாய்க்கால் அப்படின்ற இடத்த பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணி வீணாகாமல் விவசாயத்துக்கு போகிறதுக்காகவே பிரம்மாண்டமான கற்களை வச்சு ஒரு நீர்மட்ட பாலத்தை கட்டியிருக்காங்க. இன்றைக்கி அதை பலரும் கல்லாபுரம் வாட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லி ஆச்சரியமாகவும் நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த கல்லாபுரம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது நம்ம வந்து படத்தில் பார்க்கக்கூடிய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான். இந்த ஊரை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான இடங்களை பார்த்ததுனாலேயே இங்கே படத்தை எடுத்தால் நல்லாயிருக்கும், இங்கே வந்து சில காட்சிகளை காட்சிப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய படங்களில் இந்த இடத்த வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. கிராமம் அப்படின்னாலே கண்டிப்பாக விவசாயம்ன்றது முக்கிய விஷயமா இருக்கும் இல்லையா, அதில் கூட இந்த இடம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. எதனாலன்றதை இந்த பாடலுக்கு பிறகு சொல்கிற பாடலும் வந்துட்டே இருக்குது. ஜென்சியுடைய பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலாக பிரியா திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் ஜென்சி அவர்கள் எனது பாடுனது இளையராஜாவுடைய இசையில் பஞ்சு அருணாச்சலம் அவருடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொண்ணான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.
5: ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 11:25 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கல்லாபுரம் அப்படிங்கிற கிராம பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கல்லாபுரம் முழுசுமே விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்குது. அமராவதி ஆற்று தண்ணியை நம்பி இங்கே தென்னை, நெல், கரும்புன்னு விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக நடைபெறதுக்கு இந்த இது உதவக்கூடியதாக இருக்குது. இந்த ஊர் வழியாக நம்ம அப்படி ட்ராவல் பண்ணி போகும்போதே அந்த வயல்வெளியுடைய வாசனையும் மலையிலேருந்து வரக்கூடிய அந்த சில்லுன்னு காற்றும் நம்மளை அப்படியே ரொம்ப வந்து கூலாக்கிடும். அது மட்டும் இல்லைங்க, கிராமம் சொன்னாலே நிறைய கோவில்களுக்கு வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கல்லாபுரம் அப்படிங்கிற ஊர்லேயுமே இயற்கையை முக்கியமாக கருதுகிற அளவுக்கு ஆன்மீகத்தை முக்கியமாக கருதுகிறாங்க. அந்த வகையில் தடாகை நாச்சியம்மன் கோவில், அமராவதி அம்மன் கோவில், கருப்பராயன் கோவில்னு நிறைய பிரசித்தி பெற்ற பழமையான கிராமத்து கோவில்கள் இருக்குது. அந்த கோவிலில் நடக்கிற திருவிழாக்களுமே ரொம்ப கோலாகலமாக நடக்கும்.

ஸோ இந்த கிராமத்துக்கு போனால் வேறு என்னென்ன விஷயங்களை சுற்றி பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. பாடகர் ஜென்சியுடைய பாடல்களை தான் இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் கேட்டுருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலாக அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகள்லாம் இளையராஜாவுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பதினோரு மணி 32 ஆகிட்டு மனிதனா நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்றைக்கி மணித்திர நாடு நிகழ்ச்சியில் கல்லாபுரம் அப்படிங்கிற கிராமம் பற்றி தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஒருவேளை இந்த இடத்துக்கு போகணும், சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது? நிறைய ஃபேமஸான இடம் இருக்குதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா அமராவதி டேம். இந்த அமராவதி டேமுக்கு ஒரு முக்கியமான கதையும் இருக்கதா. 1953 வருஷம் காமராஜருடைய காலத்தில் கட்டப்பட்ட இந்த அமராவதி அணை, அதை பற்றி நம்ம நிறையவே படிச்சிருப்போம். அந்த அணை உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே இந்த கல்லாபுரமும் இங்கே இருக்கக்கூடிய அமராவதி நதியும் தான். இங்கேருந்து பிரிஞ்சு போகிற அந்த கால்வாய்கள் தான் உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், தாராபுரம்னு பல ஊர்களுடைய விவசாய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த டேம் தவிர்த்து ஆனைமலை புலிகள் காப்பகம், முதலை பண்ணை, அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற திருமூர்த்தி மலை அப்படிங்கிற இடம் எல்லாமே இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே ட்ரிப்பு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. கல்லாபுரம்ன்ற பேராக இருக்குது, ஆனால் இதோடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? இந்த ஊருடைய பழைய பெயர் விக்ரமச்சோழநல்லூர். கல்லாபுரத்துக்கு இன்னைக்கு நேற்றுக்கில் சோழர்கள் காலத்துலேருந்தே ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பேர் வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. கிபி 13வது நூற்றாண்டில் கொங்கு நாட்டை ஆட்சி செஞ்ச விக்ரம சோழன் அப்படிங்கிற மன்னன் காலத்தில் கல்வெட்டுகள் வந்து இங்கே எடுக்கப்பட்டிருக்குது. அந்த கல்வெட்டில் தான் இந்த ஊரோட பெயரை விக்ரம சோழநல்லூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கலாம், அப்படி பாடலும் வந்துட்டே இருக்குது. கரும்புவில் திரைப்படத்துலேருந்து எம்ஜி வல்லபனுடைய பாடல் வரிகளில் கேஜே யேசுதாஸ் பாடின பாடல் கூடவே ஜென்சியர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. ஜென்சியுடைய பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரமும் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

11:39 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கல்லாபுரம் அப்படிங்கிற இடத்த பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா. அந்த ஊரில் என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்க இருக்குது, என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம். இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மலை குகைகளில் நம்மளுடைய தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து ரொம்ப பழமையான பாறை ஓவியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் வெள்ளை நிறத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் தான் இது எல்லாமே. அதில் குறிப்பாக 17 மனிதர்கள் ஒன்றா சேர்ந்து குரூப் டான்ஸ் ஆடுற மாதிரியும் பெரிய யானைகளுடைய உருவங்களும் ரொம்ப துல்லியமாக வரையப்பட்டிருக்கு. நம்ம தமிழர்களுடைய கலைக்கு இது ஒரு பெரிய சாட்சியாகவும் நிற்குது. இந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சாலே நம்ம கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருமா. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசையில் நெல் வயல்கள், வரிசையாக தென்னந்தோப்பு, சலசலன்னு ஓடுற வாய்க்கால் தண்ணின்னு பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இதனால தான் சினிமா எடுக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டாக இங்கே வந்து ஆக்கியிருக்கிறாங்க. எந்த பக்கம் கேமராவை திருப்பினாலும் இயற்கையுடைய அழகை நம்ம அழகாக பார்த்து ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. ஜெயின்ஸியுடைய பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் ஜென்சி சுலோச்சனா அவர்கள் இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: கல்லாபுரம் பத்தம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இந்த கல்லாபுரம் காட்டுக்கும் ஆற்றுக்கும் நடுவில் இருக்கிறதுனாலேயே இந்த ஊரில் வந்து எப்போவுமே விதவிதமான பறவைகளை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக காலையிலையும் சாயங்கால நேரத்துலையும் வயல்வெளிகளில் நிறைய மயில்கள் தோகை விரித்து ஆடுறதையும் உணவுக்காக மேய்ஞ்சிட்ருக்கதையும் நம்மளால் இந்த இடத்துக்கு போனாலே ரசிக்க முடியும். இந்த கல்லாபுரம் அப்படிங்கிறது இயற்கை விரும்பிகளுக்கும் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறவங்களுக்கும் சூப்பரான இடமா இருக்குது. கல்லாபுரம் அப்படின்னாலே வெறும் கிராமம் மட்டும் இல்லைங்க, 3000 வருஷ வரலாறு, 300 வருஷ கட்டடக்கலை, பசுமையான இயற்கை, ஆத்து தண்ணி அப்படின்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பொக்கிஷமாக இந்த கிராமம் இருக்குது. இவ்வளோ நேரமும் கல்லாபுரம் பற்றி தெரிஞ்சுட்டு இருந்தோம். இது வந்து உள்ளூர் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. ஜென்சியுடைய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். பாடகருடைய ஜென்சியுடைய குரல் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. அடுத்த பாடல் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை

மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பதினோரு மணி 54 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. மணித்திருநாள் நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு.
2: நிறைவாக வந்து ஒரு தகவல் கேட்கறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆண்டிற்கான ஜீவன் ரக்ஷா பகத் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விருது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறரின் உயிரை காப்பாற்றிய மீட்பாளர்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிற உயிரை நீங்கள் காப்பாற்றுனீங்க அப்படின்னா, எந்த நிகழ்வில் எந்த இடத்துல எப்படி காப்பாற்றுனீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதையும் கூட வச்சு உங்கள் பயோடேட்டாவும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுதான் வந்து இந்த விருதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய முறை அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜீவன் ரக்ஷா பகத் விருது அப்படிங்கிறது மூன்று பிரிவாக கொடுக்குறாங்க. அதாவது சர்வோதம் ஜீவன் ரக்ஷா பகத், அப்புறம் உத்தம் ஜீவன் ரக்ஷா பகத், அப்புறம் ஜீவன் ரக்ஷா பகத் அப்படின்னு தனியாகவே மூன்று விருதுகள் வழங்கப்படுகிறது. இப்போ இந்த உயிர் காக்கும் செயல் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2024 அக்டோபர் 1 அப்புறம் நடந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், விண்ணப்பங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி 30 அதாவது வருகின்ற 30 நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து உங்களோட பயோடேட்டா, அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு நடந்தது இல்லையா, இங்கே நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை 250 சொற்களுக்கு மிகாமல் எழுதி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக தெரியப்படுத்திடுங்க.
1: ஸோ இந்த தகவலோடைய இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சியை பேசிகிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்,
2: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. அன்பே சங்கீதா திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் ஜெயசீரோல் இணைந்து பாடினது. பாடலை கேட்டு நினைச்சிருங்க. நிலைப்பான்பலை 102.6. No, no, no.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக நாடாளுமன்ற 2 அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றும் தொகுப்பூதிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, வல்லூரி அஜயபாபு, சர்வேஸ் குஷாரி ஆகியோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஜோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம்

0: இனிய உற்சாகமான நண்பர்கள் வணக்கம். நேர்களே, நேரம் 12:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனி உங்களுக்காக காத்துட்ருக்க நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இயற்கையை பாதுகாக்க நீங்கள் மாற்ற வேண்டிய பழக்கங்கள் இவை, இதை பற்றி தோழிகள் நேரலையில் பங்கேற்று பேசலாம். 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 உலக கல்லீரல் அழற்சி தின ஆலோசனைகள் வழங்குவர் கல்லீரல் கணைய மருத்துவ நிபுணர் டாக்டர் சி கீதா அவர்கள். தொடர்ந்து கசப்பிலும் கனியான சத்துக்கள் தரும் பாகற்காய் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 3:02 திரையரவு நிகழ்ச்சி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 பொதுகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1962 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும் கேட்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்கலாம். நேர்களை இன்றிரவு 7:30 ஆசிய அஞ்சல், 8:05 குக்கோ நேர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சங்க இலக்கியத்தில் போர் முறைகள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக, அதனால எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த நிகழ்ச்சியை சிநேகிதியே தோழிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, இயற்கையை பாதுகாக்க நீங்கள் மாற்ற வேண்டிய பழக்கங்கள் எவை அப்படின்னு. நீங்கள் என்னெல்லாம் பழக்கங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்குறதுக்காக

0: ரொம்ப ஆவலா நிகழ்ச்சியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேரி. லிசி நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஜெமிமா. இன்னைக்கு தலைப்பை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக நிறைய விஷயம் நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்குன்றது மட்டும் மைண்டில் தோணுச்சு. ஏன்னா நம்ம தெரியாமல் செஞ்சுட்ருக்கோம், இல்லை தெரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்களுமே இயற்கை எந்தளவுக்கு பாதிக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் என்னாலையும் யோசிச்சு பார்க்க முடிஞ்சது.
0: ஏன் இந்த தலைப்பை நம்ம வந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கொடுத்துருக்கோம் தெரியுமா?
1: பார்த்தீங்களா, இது நானும் யோசிச்சேன், கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க.
0: ஏன் அப்படின்னா, தோழிகள் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து பெண்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லாங் பீரியட் போகும். வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது அது அப்படியே நாலு பேர் பார்த்து நல்லா பண்ணுறாங்களே, இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க பார்த்தியா பெண்கள்.
1: அதாவது நம்ம சொல்கிறத விட டக்குன்னு பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பரவுறது வந்து அதிகமாக இருக்கும்.
0: அதுவும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்ப பக்கத்து நம்ம பண்ணோன்னா பக்கத்து வீட்டில் உள்ள பெண்ணும் பார்த்துட்டு என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், குப்பை வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, குப்பை எடுக்க பிரித்து கொடுக்கும்போது அவங்க வந்து இவங்க இப்படி பிரித்து கொடுக்குறாங்களே நல்லா இருக்கேன்னு பார்த்து பக்கத்தில் இருக்கவங்களும் பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்க எடுக்க வரவங்க எத்தனை முறை சொன்னாலும் நம்ம பறித்து கொடுப்போமா அப்படிங்கிறது தெரியல இல்லையா. அதனால் நல்ல விஷயங்கள் எப்போவுமே பெண்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது நல்ல லாங் டைம் போகும். அதனால தான் மகாத்மா காந்தியடிகள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது, பூமி அப்படிங்கிறது ஒவ்வொருடைய தேவையை நிறைவேற்றும் ஆனால் பேராசையை நிறைவேற்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய இயற்கை வளங்கள் வந்து காணாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பேராசை காரணமாக தான் காணாமல் வீட்டில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லைவ்ல எங்க கிட்ட ஷேர் பண்ணலாம்.
1: ஸோ கால் பண்ணுங்கள் 04226251132 அப்படி இல்லைனா மற்றொரு என்னான்னு 04226251133 அப்படிங்க எங்களுக்கு நீங்களும் அழைக்கலாம் தோழிகளை.
0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் தோழி வாங்க, வணக்கம்.
1: ஓகே, தோழியோட இணைப்பில் என்ன பிரச்சனை தெரியல கட்டாயிச்சு இல்லையா, ஸோ அடுத்த தோழியை பேசிடலாம்.
2: ஹலோ மேடம்,
0: வணக்கம்.
2: வணக்கம், சிவகாமி சேரன் மகாஜன் வந்து பேசுறேன் மேடம்.
0: சிவகாமிமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சொன்னீங்கன்னா
0: நல்லா இருக்கும்மா. தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டாச்சு மேடம்.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: நான் சாதாரணமா என் வீட்டுல ரெண்டு குப்பை தொட்டி வச்சிருக்கேன். இந்த சைடு வீட்டுக்குள்ள உள்ளதெல்லாம் மக்காத குப்பை, அந்த பின்னாடி பாத்திரம் கழுவுறது அதுக்கெல்லாம் வந்து பின்னாடி வேற இது வச்சிருக்கேன். ரெண்டு குப்பை தொட்டி யூஸ் பண்ணுவேன், மக்கு குப்பை மக்காத குப்பை. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ்ல உள்ள தண்ணி, அந்த நம்ம இதை ஆஃப் பண்ணி போட்ட உடனே அந்த பின்னாடி தங்குது இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் வந்து உடனே உடனே எடுத்துருவேன். அது மாதிரி வந்து இந்த குப்பைகளை வந்து வாய்க்கால யாராவது போட்டாலே நானே சத்தம் போடுவேன்
0: பாத்தீங்களா.
1: நானும் பண்ண மாட்டேன், மத்தவங்களையும் செய்ய விட மாட்டேன்னு கவனமா இருக்கிறீங்க.
2: இல்ல, நான் அதுக்கு என்ட யாச்சி வேற வாங்கியிருக்கேன், எல்லாரும் என்னையும் சத்தம் வேற போடுவாங்க.
1: மாற்றம் வந்து சின்னதா நீங்க செய்யற விஷயம் உதவியா இருக்குல்ல, அதுதான் தேவையில்ல.
2: அதே மாதிரி குப்பை தொட்டிலே நானே வந்து பிரிச்சுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் நாளா தான் போட்டுக்கிட்டு, ரொம்ப நாளாவே அப்படி போட்டுதேன். ரெண்டு குப்பை தொட்டி தான் யூஸ் பண்ணி போடுறது, அந்த ஃப்ரிட்ஜ் இது பண்றது, அது மாதிரி வந்து இந்த சாக்கடை அல்லன்னா நான் உடனே போன் பண்ணி சொல்லிடுவேன்.
0: சிவகாமிமா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுங்க சரிங்களா.
1: என்ன சொன்னாலும் உங்களை மாத்திக்காம நீங்க தொடர்ந்து செய்யுங்கல்ல.
0: ஒன்னு இல்ல, உங்களை பார்த்தா ஒரு பயம், ஐயோ குப்பை அங்கங்க போடக்கூடாது அப்படின்னு அலர்ட் பண்றீங்க பாத்தீங்களா, சூப்பர்மா, நன்றிமா.
2: அதே மாதிரி குப்பை வண்டிக்காரங்க வந்தாங்களே நான் அதை அள்ளுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆபீசருக்கு போன் பண்ணிடுவேன் அவங்களும் பயப்படுறாங்க
0: பாத்தீங்களா. நன்றிமா, நன்றி, நன்றி. முதல் நேரா வந்து பாத்தீங்களா உற்சாகமா நிறைய
1: சொல்லுங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறது

0: எதிர்ப்புக்கு இந்த மாதிரி வேலை தான் செய்யும். ஆனால் அதை வந்து நம்ம செய்யறதுக்கான அந்த முயற்சியை கைவிட்டுறக்கூடாது இல்லையா.
1: என்னன்னா எதிர்ப்புகள் நல்லது பண்ணும்போது எப்பவுமே எதிர்ப்புகள் வரதான் செய்யும் இல்லையா. அவங்க வந்து என்னன்னா நான் மட்டும் பண்ணல, பக்கத்தில் உள்ளவங்களையும் பண்ண வைக்கிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்த தோழி வாங்க. வணக்கம் தோழிகளை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஜெமிமா, இந்த நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்டு
0: அதெல்லாம் குப்பைத்தொட்டியில் போடுறதுக்கு பதிலாக தோட்டங்களில் உரமாக
1: பயன்படுத்தலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த உடனடியாக வந்து உரமாக்குறத விட ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். தோழி வந்து வராங்க இணைப்பில், கேட்கலாம்.
0: யாருன்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்கள். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் பாளையங்கோட குரோனிகபுரத்துலேருந்து மாரியம்மாள் பேசுகிறேங்க.
1: மாரியம்மாள் சொல்லுங்கம்மா,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் மரியம்மா,
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: அதேதான்மா, நான் காய்கறி வெட்டும் போது கூட அந்த எங்க வீட்டுல நான் செடி வளர்க்கறேன், இந்த காய்கறி தண்ணீர் கூட அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன், அந்த செடியிலயே நான் ஊத்திடுவேன்.
1: டைரக்டா ஊத்திடுவீங்க?
2: கரெக்டா ஊத்திடுவாம்மா.
1: சரி.
2: முட்டைத்தோடு காய்கறி இந்த வெங்காயம் எல்லாமே அதுல நான் போட்டுருவேன். அதே மாதிரி குப்பைக்காரங்க வண்டி வந்தாதான் நான் குப்பையை கொண்டு போடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க.
1: சரி,
2: அது வேணா போய் அங்க போய் குப்பை தொட்டிலே போட்டுருவேன். அங்க போய்
1: வரப்பா கரெக்டா போட்டுருவீங்க? போட.
2: ஆமா மேடம், ஆமா மேடம்.
1: நல்ல பழக்கமா கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா?
2: சரிம்மா, சரி.
1: நன்றிம்மா,
2: நன்றி. நன்றிம்மா, நன்றி.
1: ஜிமிமா கண்டினியூ பண்ணலாம்.
0: ஸோ பாருங்க, நீங்கள் அதை வந்து அப்படியே போட்டுடாமல் நான் இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லிங்க. என்ன விஷயம் அது?
1: என்ன அப்படின்னா, நம்ம வந்து வேஸ்ட் பக்கெட்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதில் இருந்து என்னென்னா இந்த காய்கறி வெட்டுற வேஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஏதாவது ஒரு மூடி வச்சு வெளியில் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வராமல் இருக்கணும். ஒரு 2 weeks கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குப்பை போட்ட தடமே இருக்காது, அது காய்கறி வேஸ்ட்டானே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நல்ல மக்கி அந்த ஸ்மெல் கூட ரொம்ப மோசமாகலாம் இல்லாத நல்ல ஒரு உரமாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல கருப்பு கலர்ல அந்த தண்ணியை வந்து என்ன சொல்றது, சில செடிகள்லாம் நிறைய நாள் பூக்காமலே இருக்கும் பாத்திருக்கீங்களா? நம்ம எப்பண்டா இதுல பூ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
0: நம்ம பயங்கரமா இதுக்கு என்ன பண்ணுவோம்ன்ற மாதிரி அனலைஸ் பண்ணி நோட் பண்ணிருப்போம்.
1: ஆமா, கட் பண்ணிடுவோம் அப்படி நிறைய வேலைகள்லாம் பண்ணுவோம். ஆனா அதுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் தேவை, அது எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். இந்த தண்ணியோ இல்ல அந்த உரத்தையோ எடுத்து வச்சோம்னுங்களா, செமையா பூக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, முதல்வன் திரைப்படத்துல இருந்து.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 12:26. சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். இயற்கையை பாதுகாக்க நீங்கள் மாற்ற வேண்டிய பழக்கங்கள் எவை அப்படின்னு தோழிகள் நேரலையில் நம்ம கூட அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க. வணக்கம்.
1: யார்? சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: எங்க வீட்டுல வந்து இந்த உள்ளி இந்த காய்கறி வெட்டினது உள்ளி வெள்ளப்பொடி எந்த குப்பையும் எனக்கு வெளியே போவாது. ஏன்னா என் செடிகளுக்கே காணாது. அதே மாதிரி மழை தண்ணியும் நான் வெளியே விட சான்ஸே இல்லை.

0: பூமியே குடிக்கிறோம்.
1: ஓ, மழை நீர் சேகரிப்பு எல்லாம் ப்ராப்பரா வச்சிருக்கீங்க வீட்லயே?
0: அதனால சேகரிப்பு நாங்க இதேவே இதா கிடக்காது, உள்ளே பெயிரும். அதனாலதான் எனக்கு இந்த கோடைக்கு இவ்வளவு கோடைக்கு எங்க வீட்டுல ஒரு நாள் தண்ணி 30 அடி தான் எங்க வீட்டுல போட்டிருக்கோம். அப்பமே போட்டது, அதுல நல்ல தண்ணி வரும். வேற எப்படியாவது ஒரு செடி நம்ம வீட்டு முன்ன வச்சிடணும். நம்ம இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கணும்னா முதல் முதல்ல நம்ம வீட்டு முன்ன ஒரு சின்ன செடியாவது வச்சு பாக்கணும். நம்ம வீட்டுல கழிவுகள் பூரா அது போல எங்க வீட்டுக்கு இந்த குப்பை வாங்கறதுக்கு வந்தானே துப்புர துளியர்கள் வந்தாங்கன்னா எங்க வீட்டுல நான் சொல்லிருந்தேன், பஸ்ல சொல்லிருந்தேன், எங்க வீட்டுல பிளாஸ்டிக் மட்டும்தான் வரும், நீங்க குப்பையே எங்களுக்கு வராதுன்னு சொல்லிடுவேன். யார் வந்தாலும் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் பால் பை இதுவோ தான் எங்களுக்கு அங்க போகும்.
1: சரிமா, சரி சரி.
0: எங்க வீட்டு செடி வேற அங்க அந்த செடியுமே கீழே இலை விழுந்துருங்க அதையுமே பக்கத்திலேயே தோண்டி தோண்டி அங்கே வச்சிருவோம்.
1: ரொம்ப அழகா சொன்னாங்க. இல்லையா, அதாவது விலகத்தையும் பண்ணுவேன், இது இதுக்கும் யூஸ் ஆகும் ஒரு குறிப்பையும் அப்படி ஃப்ளோல சொல்லி போயிருக்காங்க.
2: நிறைய டிப்ஸும் தொழில்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா.
1: ஆமா, சோ வந்து பாத்தீங்கன்னா பால் மட்டும் இல்ல, பொதுவா சொல்லுவாங்க என்னோட அம்மா அந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. நம்ம வந்து அடிக்கடி வீட்டுல எல்லாருமே டீ போட்டு குடிப்போம் இல்லையா, அந்த டிகாஷன் அந்த தூளை கூட செடிகளுக்கு போடுறது உரமா இருக்கும். அதை சேர்த்து வச்சு செடிகளுக்கு போடும் போது அதுவே நல்ல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்க வடிச்சிட்டு டக்குனு குப்பையில போட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். இந்த சின்ன விஷயத்த பண்ணாலும் நம்ம போட்டு வாங்கு சில வந்து தோட்ட வழியை பார்க்கணும் அவசியம் இல்லை, அந்த உரம் வந்து அந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
2: என்ன அப்படின்னா ஜெமிமா, இப்ப இயற்கையை பாதுகாக்கணும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் பெருசு பெருசாயிருச்சு, சுத்தி அவங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடியாச்சும் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீடு பெருசா இருக்கணும், நிறைய ரூம் இருக்கணும், நல்ல வசதிகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா என்ன இயற்கை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நீங்க வீடு கட்டும் போது இது ஒன்னா மனசுல வச்சுக்கோங்க. ரூம் ஒன்னு குறைஞ்சினா கூட பரவாயில்லைங்க, ஆனா வீட்டு முன்னாடி நல்ல நிழல் தர மாதிரி ஒரு மரம் வச்சீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஏசிக்கு கொடுக்கக்கூடிய செலவை வந்து அந்த மரத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு தர பயனே வேற லெவல்ல இருக்கும்.
1: வைக்கிறாங்க அதை குறைச்சிட்டு நம்மளோட இயற்கைக்கு ஏற்ற மாதிரி என்ன செடி வச்சா நமக்கு யூஸ் ஆகும் சொல்லுவோம். வேப்ப மரம் வந்து அதோட காத்து நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யோசிச்சு என்ன பண்ணலான்றத பண்ணலாம் இல்லையா.
2: அதுவும் இந்த வெயில் நேரத்துல நிழலுக்காக ஒதுங்குறோம் பாத்தீங்களா, அப்பந்தான் அந்த மரத்துடைய அருமை வந்து
1: வெயிலின் வந்து கொடுமை வந்து மரத்தோட நிழல்ல இருக்கும் போது அதோட அருமை தெரியும் சொல்லுவாங்க இல்லையா.
2: அடுத்த தோழி என்ன சொல்றான்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கொஞ்சம் உங்களுடைய அந்த பின்னாடி தொலைக்காட்சியுடைய சவுண்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி வந்து என்ன பேச முடியுமா? சொல்லுங்கம்மா.
2: இனி சொல்லுங்க.
1: இயற்கையை
2: பாதுகாக்கணும்னா நீங்க என்னெல்லாம் பழக்கங்கள் மாற்றணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க.
3: இயற்கையில நம்ம வந்து மரங்கள் நடலாம், அதை வந்து நல்லா பாதுகாக்கணும். நம்ம வந்து அதுக்கு உரங்கள் வச்சு பூஞ்செடி வச்சாலுமே வீட்டுல நம்ம ரோஸ்லாம் வச்சுக்கோங்க, அது செடியெல்லாம் நல்லா பராமரிச்சு வச்சா நல்ல பூ நிறைய இருக்கும். வீட்டுக்கு முன்ன வீட்டுக்கு ஒரு மரங்கள் வளர்க்கலாம்.
2: உங்க வீட்டுல எத்தனை மரம் இருக்கு வீட்டை சுத்தி?
3: எங்க வீட்டுல கொய்யா மரம் இருக்கு, அதுக்கப்புறம் முருங்கை மரம் விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் இந்த ஒரு நவாப்பழம் மரம்
2: பாத்தீங்களா, நிறைய மரத்துக்கு இடையில அப்படியே குழு குழுன்னு இருக்கீங்க. சூப்பர்மா, சூப்பர்,
1: நன்றி நன்றிமா.
3: நன்றி.
2: நிறைய விஷயங்கள் வந்து தோழிகளை நீங்க வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதை கேட்கிற நிறைய பேருக்கு வந்து ஓ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா நாமளும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதனால உங்க வீட்லயும் நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா கூட நீங்க இந்த ப்ரோக்ராம்ல நீங்க எங்கிட்ட ஷேர் பண்ணலாம். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு சாமுராய் திரைப்படத்திலிருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:39 ஆகிட்டுருக்குது. ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. தோழிகள் நம்மக்கிட்ட வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன வந்து விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா தலைப்பில் நம்ம சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்குறோம். இதையே ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தோழிகள்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா. எந்த வகையில் இதை கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நானும் ஆரம்பத்துலேருந்தே எதிர்பார்த்தேன் எலிசி, ஆனால் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துறது இயற்கைன்னு சொன்னாலே டக்குனு நம்மளுக்கு ஞாபகம் வருது அந்த விஷயம் தான் இல்ல. எங்க போனாலும் நம்ம பைய எடுத்துட்டு போக மறந்துட்டு அதை கொண்டுட்டு போகிறதுக்கு கூச்சப்பட்டு போன இடத்துல கவர் இருக்கா அப்படிதான் கேட்டு பழகுறோம்ல.
1: சின்ன ஒரு பாப்பா வந்து அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க கவர் கொடுங்க அப்படின்னு. அந்த அவங்க அம்மா கிட்டே இந்த பாப்பா சொல்கிறாங்க, அம்மா நான் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு கையில் அப்படியே மடக்கி அந்த பை வச்சுருக்காங்க. அதில் கொடுத்தாங்க, எப்படி எடுத்த அப்படின்னு கேட்கும்போது தாத்தா தாமா தந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அது கேட்கும் போதே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கூச்சப்படாமல் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போதும் நிறைய மாற்றங்கள் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது, அதுவும் நல்ல மாற்றங்கள். அடுத்து தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து?
2: லலிதா பேசுறேம்மா.
0: லலிதாமா, எங்க இருந்துமா, எங்க இருந்து பேசுறீங்க? தாளையத்துல இருந்து. சொல்லுங்கம்மா.
2: நாங்க 2 மாசம் முன்பு வந்து நாங்க பானை சுடறோம், புளிக்க போறோம்.
1: சரி.
2: அதுல ஒரு வாசம் எழுதி வச்சிருந்தாங்க. உங்க வீட்டு குப்பையில கொண்டு என்கிட்ட போ, என்னிடம் போறதுக்கு யார் உரிமை
1: தந்தாங்க? குப்பை வந்து போடுறதுக்கு யார் உரிமை
2: தந்தாங்கன்னு.
1: லலிதாமா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் நல்ல பாயிண்ட் எல்லாம் சொல்றீங்க. சொல்லுங்க.
0: உங்களுடைய
1: விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. அடுத்த தோழி, வாங்க, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: நலமா
0: இருக்கும். நீங்க
1: சொல்லுங்க.
3: ரொம்ப நல்லா இருக்கும். நான் முன்னாடி ஒரு கவிதை படிச்சேன், அது அப்படியே மனசுல நினைச்சேன். குத்தகையில் விளைநிலம், வாடகை வீட்டில் மாடித்தோட்டம். அதாவது விளைநிலம் இருக்கிறவங்க அதோட மதிப்பு தெரிய மாட்டேங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா வாடகை வீட்டுல இருக்கிறவங்க மாடித்தோட்டம் போட்டு அதை பராமரிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அதை பயன்படுத்தணும். நிலம் இருந்தா மட்டும் போதாது, சில பேருக்கு நிறைய இருக்கும்.

0: அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இல்லாதவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. அப்புறம் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப குடோன் மாதிரி கட்டிடுறாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வானவெளி அந்த நல்லா வெளிச்சம் வரக்கூடிய இடம் விடும் போது நம்ம நோய்களோட தாக்கம் வந்து இல்ல. பெட்ரூம்ல எல்லாம் டாய்லெட் அதெல்லாம் இல்லாது, டச்சடா இருக்காது, தனியா இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது நோய்களே இருக்காது, ரொம்ப நல்ல காற்று சுவாசிச்சோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படி குடோன் மாதிரி வீடை கட்டி உள்ளேயே அட்டாச்சா எல்லாம் வச்சு நோய்களை நம்மளா வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இயற்கையில இருக்கு. நம்ம வெளியே எங்கேயாவது ஒரு பொது இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதை ரொம்ப பராமரிக்கணும். ஒரு நம்ம இயற்கை நாமளா சீரழிச்சிட்டு அப்புறம் நமக்கு எல்லா நோயும் வருது அப்படின்னு சொன்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வீடை எப்படி சுத்தமா பராமரிக்கமோ அதே மாதிரி போற இடங்கள்லயும் எந்த இடத்துக்கு போனாலும் சுத்தமா வச்சுட்டு வரணும். அப்படி வச்சுட்டு எல்லாருமே அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்.
1: நிதர்சனமான ஒரு உண்மைதான் சொல்லிருக்காங்க.
2: நன்றி.
1: அவங்க வந்து சொன்ன மாதிரி பொது இடத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனாக வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது உண்மைதான் கூட. ஏன்னா நம்ம சில நேரத்தில் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போகிறது பார்க்கறது அந்த அவசரத்தில் சில விஷயங்களை மறந்துடுவோம். அங்கேயே நம்மளுடைய கேரி பேக்ஸை போட்டு வந்துடுவோம். அங்கே வந்து தனியாக குப்பை தொட்டின்னு வச்சிருப்பாங்க, போய் போடுறதுக்கு நம்ம வந்து வந்து
2: அங்கேயா
1: போட்டு வந்துடுறது.
2: கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்க. ஏன்னா வந்து பொது இடம் அப்படின்னு சொல்கிறோம், அது எல்லாத்துக்கும் பொதுவானதான். அதை க்ளீனாக வைக்க வேண்டிய பொறுப்பும் எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிறது நம்ம மனசில் எப்போவுமே இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றங்களை பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. நம்ம வீட்டிலேருந்தே தொடங்கலாம் அந்த விஷயங்களை. நிறைய விஷயங்கள் தோழிகள் வந்து இப்போ நேரலையில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடலும் வந்துட்டுருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6ல் இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இயற்கையை பாதுகாக்க நீங்கள் மாற்ற வேண்டிய பழக்கங்கள் எவை அப்படின்னு தோழிகள் நேரலையில நம்ம கூட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: நான் கோமதி மேடம், பேசுறேன்.
0: கோமதிமா சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்குமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: காய்கள் வெட்டுறோம்ல, அந்த தொழில் எல்லா கையுமே நாங்க வந்து எடுத்து வச்சிருப்போம். மேல மொட்டை மாடியில வந்து கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, மிளகாய் செடி, ரோஜா செடிக்கு எல்லாம் அந்த வெங்காயம் தோல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்போம். அப்புறம் எங்க காமாண்டிலேயே நாங்க மரங்கள் வந்து நட்டு வச்சிருக்கோம். அப்புறம் வெளிய வீட்டு வாசல்ல மரம் நட்டு வச்சிருக்கோம். அதனால நாங்களே அந்த கழிவு அரிசி கழுவுற தண்ணிய கூட தூர கொட்ட மாட்டோம் மேடம்.
0: அது கூட
1: ஒரு சத்துன்னு சொல்லி அதை அந்த மரங்களுக்கு செடிகளுக்கு ஊத்துவோம். அப்புறம் நம்ம டீ தூள் இருக்கு பாருங்க, அதையும் ரோஜா செடிக்கு போடுறதுக்கு வச்சிருப்போம். எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாம அந்த பொருட்களை வச்சு இயற்கை உரமாவே எல்லாத்துக்கும் போட்டு பாதுகாத்துக்கோம்.
0: சூப்பர்மா, நிறைய நல்ல பழக்கங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா? நன்றி.
2: நிறைய பேர் வந்து யோசிக்கிற விஷயம் என்னன்னு வாடகை வீட்டுல இருக்கோம், நாங்கெல்லாம் எங்க போய் மரம் வளர்க்குறது இடமும் இல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இப்ப சொன்னாங்கல்ல மாடி தோட்டம், சாதாரண சாக்கு பைகள்லயோ இல்ல நாம தூக்கி போடக்கூடிய வேஸ்ட்லயோ கூட அழகா ஒரு தோட்டம்

0: ஃப்ரீயாக வச்சு
1: ஆமாம்.
0: அந்த இயற்கை இது பண்ணும்போது காலையில் நேரம் அந்த மாடி தோட்டத்தில் போய் நிற்கிற
1: ஆ
0: அந்த ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது பாருங்கள்,
1: ஆமாம்,
0: ஃபுல் டே ஏதோ
1: சூப்பராக
0: ஒரு
1: இருக்கும்.
0: ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும்
1: ஆ
0: இல்லை, பதத்தில்
1: ஏர்லி
0: நம்ம
1: மார்னிங்ல
0: செய்யலாம்.
1: அதுவும் வந்து இந்த பேர்ட்ஸோட சவுண்டு, அது வந்து நம்ம ஒரு தோட்டத்துக்கு நடுவில் நின்று அப்படியே சுத்தி பார்க்குறப்ப
0: ஆமாம்,
1: அந்த
0: நம்ம
1: அட்மாஸ்பியர்
0: வைக்கிற
1: எப்படி இருக்கும்?
0: செடியிலையும் ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை வரும்போது
1: ஆமாம் ஆமாம்.
0: அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம தோழியல்கிட்ட எதையும் ஞாபகப்படுத்திக்கலாம்.
1: இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறோம், இயற்கையை பாதுகாக்கிறோம், மரம் வளர்க்குறோம், குப்பையை தனியாக பிரித்து போடுறது, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து மின்சாரத்தை சேவ் பண்ணுறது, அதையும் தாண்டி நம்ம தண்ணீரெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நம்ம வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ணுறோம். இதுவும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான்.
0: ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் தோழிகள் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பாத்திரம் சிங்க்ல பார்த்துருந்தா கூட அங்கேயும் தண்ணி வந்து எடுத்து
1: எடுத்து
0: வச்சு கழுவுறவங்களும் நிறைய
1: இருக்காங்க
0: தோழிகள்
1: இருக்காங்க.
0: இருக்கிறாங்க இல்லையா.
1: சரி, அடுத்த தோழி என்ன சொல்றான்னு கேட்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி.
0: ஓ பார்த்தீங்கன்னா இந்த தோழிகளுக்கான நிகழ்ச்சி, அவங்க வந்து லைன் கிடைச்சுமே அவங்க எங்கேயோ பேசிகிட்டு இருக்காங்க போல். பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். தோழிகளே, நீங்களும் கூட கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் எங்கள் கூட.
1: ஜெமிமா, அப்படியே பேசி பேசி நேரம் போனதே தெரில பாருங்களேன்.
0: ஆ, டக்குன்னு ஓடிடுச்சுல்ல.
1: ஆமாம், நிறைவான தோழி யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். நேர்களை, இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை அழகாக கருத்தாக எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா நல்ல நிறைய நேர்களுக்கு இது பயன்படும். இப்போ ஜெமிமா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்றைக்கு நாம் பேசின விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திட்டம்லாம் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து தொடங்க வேண்டிய சின்ன சின்ன பழக்கம். ஒரு காலையில் எழும்பும் போதுலேருந்தே நம்ம தொடங்கணும் அப்படின்னா ப்ரெஷ் பண்ணும்போது நம்ம வந்து பைப்பை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணும்போது திறக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். காலையில் எழுந்ததும் நம்மளை சுற்றி இருக்க செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது. வீட்டில் வந்து பெரிய பெரிய மரம் செடி இதெல்லாம் வைக்க இடம் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க, நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம தினமும் யூஸ் பண்ணுற துளசி, புதினா இந்த மாதிரி மூலிகைகள் செடிகளை வளர்க்கலாம், கற்றாழை இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்க இடமே போதுமானது தான், நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால் தோழிகளை இயற்கையை பாதுகாக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நாலு பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நாலு பேரை பார்த்து அந்த 400 பேரா கூட மாறலாம். நாம மாறணும் அப்படின்னா நம்ம வீடு மாறும்போது சமுதாயம் மாறும். கண்டிப்பா இயற்கையோட இணைஞ்ச வாழ்வு என்னைக்குமே இனிய வாழ்வா இருக்கும் அப்படிங்கிற கருத்தோட ஜெமிமா நிகழ்ச்சியை
0: நம்ம நிறைய செஞ்சுக்கலாம். ஸோ வந்து நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாம இப்ப நிகழ்ச்சி கேட்டுருந்தீங்கன்னா தொழில்களை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இயற்கையை பாதுகாக்க இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாமா?
1: நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம், டைமும் ஆயிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ்லிசி ஜெகன் மற்றும்
0: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
1: நிகழ்ச்சியில நிறைவான பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. RRR திரைப்படத்திலிருந்து
3: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி
7: தட்ஸ் ரைட்
6: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
7: தட்ஸ் ரைட்.
9: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, உங்க ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிற நம்ம நிலை பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.
3: இன்னைக்கு மெனோபாஸ், அதாவது அந்த தீட்டு நிக்கிற சமயத்துல வர மாற்றங்களை பத்தி பேசுறோம். 40-50 வயசுலயே அந்த தசை இழப்பை ப்ரிவென்ட் பண்றதுக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு நாற்காலியிலேயோ தரையிலேயோ உட்காருறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கை

0: கையை யூஸ் பண்ணாமல் எழும்பி பாருங்கள். உங்கள் காலில் வச்சோம், உங்கள் உடம்புல உள்ள அந்த தசையை வச்சோம் நீங்கள் எழும்புனீங்கன்னு வைங்களேன், கையை யூஸ் பண்ணாமல் அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்தியன் டாய்லெட்டில் குத்த வைங்க, குத்த வச்சுட்டு எழும்பும்போதும் ரொம்ப கையை யூஸ் பண்ணாதுங்க, அப்படியே நீங்கள் எழும்பி பழகுங்க. உட்காந்து உட்காந்து எழும்புறது ரொம்ப முக்கியம். அந்த செயல் இழப்பு வரச்சமயம்தான் முட்டு வலியெல்லாம் நிறைய வருது. அதை நம்ம வந்து விடவே கூடாது. 40 வயசுலேருந்தே அதை விடக்கூடாது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போகிற பெண்கள் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஜிம்மில் வந்து சும்மா ஒரு இந்த ட்ரெட்மில்ல நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. வெறும் வாக்கிங் பத்தாது. கொஞ்சம் வெயிட்ஸு கையில் தூக்குறது, உட்காந்து உட்காந்து எழும்புறது அதை ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, படுத்து எந்திரிக்கிறது புஷ்அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஜிம்முக்கு தான் போகணும்னு கிடையாது. ஏன்னா இதில் வந்து மிஷின் தேவையில்லை. நீங்கள் உங்கள் உடலை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு உட்காந்து உட்காந்து எழும்புறது ஸ்குவாட்ஸ், செவரோடி உட்காந்து அப்படி குத்த வைக்கிறது சிட்டப் வால் சிட்டப்ஸ், அப்புறம் வந்து கையை வந்து ஒரு வெயிட் ஒரு தண்ணி பாட்டிலை வச்சுட்டு மடக்கி மடக்கி நீங்கள் நீட்டுறது, அது வந்து அந்த ரெண்டு ஆர்ம்ஸுக்கும் உள்ள ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்கு. இந்த மாதிரி உள்ள எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வீட்டில் உள்ள பொருள்கள்லாம் நீங்களே எடுத்து லிஃப்ட் பண்ணிங்கன்னா, கேஸ் சிலிண்டரை மாற்றுறதுக்கு யாரையும் தேடாதுங்க, நீங்களே பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட தசை இழப்பு குறையும். தசை இழப்பு குறையும் போது நம்ம வந்து ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருக்கலாம். முதுல அந்த கூன் விழாது, முது வலி வர்றது லேட் ஆகும், படிக்கட்டில் ஏறும்போதோ இறங்கும் போதோ மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பை குறைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து எந்த யார் உதவியும் இல்லாமல் உங்கள் வேலையை நீங்களே செயற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் கூடும். ஸோ பெண்களே, 40 வயசு ஆயிடுச்சா, உங்களோட மசில்ஸ் தசையை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ தசை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம இளமையாக இருக்கோன்னு அர்த்தம். நம்ம நீர்க்கட்டி என்ற PCOS, இது நிறைய பெண்களுக்கு உண்டு. இந்த வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. PCOS நீர்க்கட்டி அப்படின்னா என்ன? இது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம். ஹார்மோன் செயல் இழப்புனால வர்ற ஒரு பிரச்சனை. சில ஹார்மோன் அதிகமாக இருக்கும், சில ஹார்மோன் கம்மியாக இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பெண்களோட சென்னப்பையில் கருமுட்டை சரியாக வளராமல் சின்ன சின்ன நீர்க்கட்டி மாதிரி உண்டாகி அது நீர்க்கட்டி பிரச்சனை என்று சொல்லுவோம். இதை ஒரு ஸ்கேன் பண்ணோன்னா இயல்பாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும், அந்த சென்னப்பையில் நீர்க்கட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சி டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன? நீர்க்கட்டி இருக்க பெண்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்ப்போம். ஒன்று, உடல் பருமன் அதிகமாகிறது. அதுவும் உடல் ரொம்ப குண்டாயிருவாங்கன்னு கூட சொல்ல முடியாது, ஆனால் அந்த தொப்பில் சுற்றி ஒரு பருமன் வரும், ஒரு சின்ன தொப்பை மாதிரி வரும், அது நிறைய பெண்களுக்கு இருக்கும். ரெண்டாவது வந்து மாதவிடாய் முன்ன பின்ன ஆகிறது. நிறைய பேருக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் மாதவிடாய் வரும். சிலவங்களுக்கு வரவே செய்யாது, மாத்திரை போட்டு தான் வரணும் உள்ள பிரச்சனைகள் வரும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 1:06 ஆயிட்டுருக்கு. நலம் தானா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இனி கேட்கலாம்,
1: உலக கல்லீரல் அழற்சி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் கல்லீரல் கணைய மருத்துவ நிபுணர் டாக்டர் சி கீதா அவர்கள்.
2: ஹெப்படைட்டிஸ் வந்து வைரஸ் கிருமி, இது வந்து கல்லீரலை மெயினாக பாதிக்குது. இதை பற்றின அவேர்னஸ், இதை பற்றின தெளிவு ஐடியா வந்து மக்களுக்கு அவ்வளோவாக இல்லை. இது வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஒரு 297 மில்லியன் பீப்புள் அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 29 மில்லியன் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இது வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் என்ன ஆகுதுன்னா கல்லீரல் சுருக்கும், நாளடைவில் கல்லீரல் கேன்சராக மாறுது. ஸோ இதோட அவேர்னஸ் வந்து மக்களுக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் இதை வந்து இது நோயோட தன்மை இவ்வளோ தாக்கம் இருக்கிறதுனால இதை எப்படி வந்து மக்கள் இதை பற்றின தெளிவு ஏற்படுத்தவும், இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் WHO என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்ரி July 28 ஒவ்வொரு வருஷமும் கல்லீரல் அலர்ஜி தினமாக கடைபிடிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா வைரல் ஹெப்படைட்டிஸ் லெட் இட்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் கிருமியை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பேஷண்ட்டுக்கும் இந்த சேவை செய்கிறவங்களுக்கும் என்ன பேரியர் இருக்கோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்னென்ன பேரியர்ஸ் இருக்கும் அப்படின்னா, அதை மக்களுக்கு வந்து இதை பற்றின ஐடியா கிடையாது. ஸோ சப்போஸ் வியாதி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும், எங்க

போய் டெஸ்ட் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எங்கே கொடுக்குறாங்க, இதுக்கு வேக்சின் இருக்கா, இதை பற்றின எந்த ஐடியாவும் மக்களுக்கு வந்து அவ்வளோவா கிடையாது. இதுக்கான இடையில உள்ள இந்த தடுப்பை வந்து நம்ம நீக்கிறத தான் இந்த இயரோட ஹெப்படைட்டிஸோட தீமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கல்லீரல் அலர்ஜி அப்படிங்கிறது கல்லீரல் தொற்று நோய். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்லீரல் வந்து நம்ம வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது வைரஸ் கிருமியான வரக்கூடியது. இதில் வந்து அஞ்சு வகைகள் உண்டு, ஏ பி சி டிஇன்னு அஞ்சு வகை உண்டு. மெயினாக இந்த டே எதுக்கு செலிப்ரேட், ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் தான். இப்போ ஏ வந்துச்சு அப்படின்னா அது மோஸ்ட்லி கண்ட்ரோல் டிசீஸ் நம்ம ட்ரீட் பண்ணலனா கூட சம்டைம்ஸ் தானாகவே ரெக்கவரி ஆகிடுவாங்க. ஸோ அந்த பேஷண்ட்மே பார்த்தீங்கன்னா ஃபீவர், அதுக்கப்புறம் வாமிட்டிங், அதுக்கப்புறம் நீர் மஞ்சளாக போகிறது, இதுதான் அதோட அறிகுறிகள். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஃபீவர்லாம் வர்றதுனால, ஃபீவர் வந்து வாமிட்டிங் சிவியராக இருக்கிறதுனால மோஸ்ட்லி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஸோ ஏன்னா இந்த பிரச்சனை வர்றதுனால. பட் ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து அன்நோட்டிசபிள். இப்போ வந்து திடீர்னு நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ண போகிறோம், நம்ம ஏதாவது டெஸ்ட் வேறு எதுக்காக டெஸ்ட் எடுப்போம், அப்போ ரொட்டீனாக பண்ணும்போது இது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இதோட நோயோட அறிகுறிகள் இனிஷியலாக நமக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் அப்ராட்லாம் போவாங்க, அப்போ வந்து இந்த டெஸ்ட்லாம் எடுக்கும்போது திடீர்னு பாசிட்டிவ் காட்டும். ஸோ அதனால் நோயோட தன்மை வந்து வெளியில் அவ்வளோவா தெரியாது. பட் வந்து அப்படியே தெரியாமே போகாது சொல்லுவோம். எப்போல்லாம் நம்ம பாடியில் இம்யூனிட்டி பவர் குறையுது, நம்ம சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இதோட தன்மை வெளியில் தெரியும். ஸோ அப்போ வந்து இதோட தாக்கம் வந்து வைரஸோட தாக்கம் வந்து லிவரில் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப அன்னோட்டிஸ்டாக இருக்கிறதுனால தான் மக்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். எப்போ வந்து வேக்சினேஷன் கொடுத்தோம்னா இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒன்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து ரொம்ப ஃபியூ பர்சன்ட் தான், லெஸ் தேன் ஒரு 20% தான் அக்யூட்டாக வருவாங்க. ஸோ அக்யூட்னா லைக் ஏ வைரஸ் மாதிரியே அவங்களுக்கு ஃபீவர் வரலாம், காய்ச்சல், மஞ்சக்காமல, நீர் மஞ்சளாக போகிறது, ஒரு வயிறு வலி, வாந்தி, இந்த மாதிரி வருவாங்க. ஸோ அந்த பேஷண்ட் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பியை வந்து நாங்கள் டெஸ்ட் எடுப்போம். எடுத்து பாசிட்டிவ்னா அதோட வைரல் லோடு நெக்ஸ்ட், அதாவது அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மோஸ்ட்லி அக்யூட்டாக வரும்போது, சிம்டம்ஸோட வரும்போது யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து அந்த ஹெப்படைட்டிஸ்க்கான ஸ்பெஷல் மெடிக்கேஷன் தேவைப்படாது. அவங்கள வந்து சப்போர்ட்டிவாக லைக் நம்ம வந்து இப்போ குளுக்கோஸ் ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறது, பெயின்னா பெயின் கில்லர் கொடுக்கறது, ஜாண்டஸை குறைக்கிறதுக்கு லிவர் சப்போர்ட்டிவ்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த மெடிஷன் மட்டும் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு அந்த பேஷண்ட் ரெக்கவரி ஆகிடுவாங்க. ஸோ அதில் ஃபியூ பர்சன்ட் மட்டும் லிவர் ஃபெயிலியர் கூட போகலாம். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து டயாலிசிஸ், எப்படி கிட்னி ஃபெயிலியர்னா டயாலிசிஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் அந்த டயாலிசிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த தெரப்பி எடுத்துப்போம். பட் இது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பேஷண்ட் எப்படி வருவாங்க அப்படின்னா, இன்சிடென்டல், அதாவது இப்போ வந்து பேஷண்ட் டயாலிசிஸில் இருப்பாங்க, ஸோ டயாலிசிஸ் பண்ணும்போது இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் வரலாம். அதே மாதிரி பிளட் டொனேஷன், பிளட் டொனேட் பண்ணும்போது அந்த டொனேட் பண்ணுறவங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி பிளட் ட்ரான்ஃபியூஷன், ஏன்னா இந்த வைரஸ் வந்து மெயினாக எது மூலம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா பாடி ஃப்ளூயிட்ஸு, பிளட்டு, இது மூலமாக தான் இது மெயினாக பரவுது. அப்புறம் அம்மா கிட்டேருந்து பேபிக்கு, அதாவது டியூரிங் டெலிவரி, அப்போ நார்மல் வெஜினல் டெலிவரி ஆகும்போது அம்மா கிட்டேருந்து மதருக்கு இந்த வைரஸ் வந்து பரவுது. இப்போ நம்ம வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டு, அதே மாதிரி சில கேன்சர் பேஷண்ட் வந்து கீமோதெரப்பி எடுக்கும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த வைரஸ் சின்ன வயசில் அவங்களுக்கு கேர் பண்ணியிருப்பாங்க, பட் அதோட தன்மை வெளியில் தெரியாது. பட் இந்த மாதிரி கீமோதெரப்பி, கேன்சர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இம்யூனிட்டி லெவல் டவுன் ஆகிறதுனால இந்த வைரஸோட தாக்கம் வெளியில் தெரியும். அப்போ தான் அந்த பேஷண்ட் வந்து மஞ்சக்காமல் வருவாங்க, லிவர் வீங்கி போய் வருவாங்க, அதனால் வந்து இது கல்லீரல் வீக்கம், ப்ளஸ் வந்துட்டு கண் மஞ்சளாக இருக்கிறது, யூரின் மஞ்சளாக போகிறது, டயர்ட்னஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸோட வருவாங்க. காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் தான். அப்போ இப்போ நார்மலாக ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, ஒன்று பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், அதாவது பிளட்டை ஏற்றிக்கிறதுனால வரலாம், இல்லைன்னா வந்துட்டு தகாத உடல் உறவுகள், ஸோ அந்த மாதிரி வரலாம். இப்போ நம் இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட பிளட்டு வந்து நம்ம இதில் டச், நம்மக்கிட்ட புண்ணு இருக்குது, புண்பட்டுருக்கு, அதில் பிளட்டு படுறதுனால வரலாம், இல்லை அவங்க பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்மளோட மிக்ஸ் ஆகிறதுனால வரலாம். இதெல்லாம் தான் ரீசன். பட் ஆனால் அம்மா கிட்டேருந்து பேபி கிட்ட வரல, அதுதான் மோஸ்ட் காமன் ரூட். ஸோ அது யூஸ்வலாக சைல்டுஹுட்டில் அக்வேர் பண்ணுவாங்க. பட் பேஷண்ட் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி அவங்க ஏதாவது டெஸ்ட் எடுக்க போகிறோம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது கேன்சர் வருது, அவங்களுக்கு வேறு ஏதாவது வியாதி வருது, அப்போ இதை டெஸ்ட் எடுக்கும்போது தான் இதோட தன்மை நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வைரஸ் ஒன்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா வேக்சினேஷன், இதுக்கு வந்து வேக்சின் தடுப்பூசி அவைலபிளாக இருக்குது. ஸோ பிறந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே 0, 1, 6 அப்படின்னு ஒரு 3 டோஸ் நாங்கள் கொடுப்பாங்க. ஸோ அதை வேக்சினேஷன் கட்டாயம் பண்ணிக்கணும் பேபிஸ்க்கு. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து அந்த வைரஸ் சப்போஸ் அவங்க மதருக்கு இருந்தாலும், மதருக்கு சப்போஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆன ஒரு மதருக்கு ஒரு பேபி பிறகுதுன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனோகுளோபின் ஒரு மருந்து இருக்குது, அதை போட்டுட்டு அது கூட வேக்சினேஷன் பண்ணிட்டோம்னா அந்த பேபிக்கு வராமல் தடுத்துக்கலாம். சப்போஸ் ஒன்ஸ் வந்துட்டு அப்படின்னா இதுக்கான மருந்துகள் இருக்கு, மற்ற வைரஸ் மாதிரி இதுக்கும் வந்து மாத்திரைகள் இருக்கு. ஸோ இந்த மாத்திரைகளை போட்டு ஓரளவுக்கு இந்த இதோட கிருமியோட அளவை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வச்சுக்கலாம். பட் அதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும், சில பேர் 20 இயர்ஸ் கூட ஆகும். பட் இந்த மாத்திரைகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். கிருமியோட அளவு நம்ம பாடியில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற தெரியற அளவுக்கு இந்த மாத்திரைகளை தொடர்ந்து போட்டுட்டே இருக்கணும். ஏன் இப்படி போடணும் அப்படின்னா, மாத்திரைகள் போட ஆரம்பித்தோடனே நிறைய பேஷண்ட் நார்மலுக்கு வந்துருவாங்க. பட் அதுக்கப்புறம் ஏன் தொடர்ந்து போடணும்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் என்ன ஆகும்னா லிவர் சுருக்கம் உண்டாக்கும். லிவர் சுருக்கம் வந்ததுக்கப்புறம் லிவர் கேன்சராக மாறும்.

0: இதுதான் வந்து மூணாவது இடத்துல இருக்கு லிவர் கேன்சர் வரதுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆல்கஹால் ரிலேட்டட் பேஷண்ட் வரலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்னால லிவர் சுருக்கம் வரலாம், மூணாவது இடத்துல ஹெப்படைட்டிஸ் பி லிவர் சுருக்கம். லிவர் சுருக்காயி எப்படி வயிறு வீக்கம் வந்து ரத்த வாந்தி வந்து அந்த மாதிரி வருவாங்களே, ஸோ அதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் பி.
1: இனி ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.

ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் பிளட் டெஸ்ட் தான் மெயினாக பண்ணுவோம், இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். இருந்ததுக்கப்புறம் அதை வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, ஏன்னா அந்த அளவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ்னு வருவாங்க, பட் கிருமியோட அளவு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு 10 தான் இருக்குது, 20 தான் இருக்குது, லிவர் நார்மலாக இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுப்போம், லிவர் நார்மலாக இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்போம், அதில் வந்து பிலிருபின் இந்த அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு வந்து பிளட்டில் காட்டுறது, அதில் நார்மலாக இருக்குனா மாத்திரை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், அவங்கள மானிட்டர் மட்டும் பண்ணுவோம். எவ்ரி 6 மந்த்ஸ் அந்த பிளட் டெஸ்ட் அந்த கிருமியோட அளவு தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே வருவோம். சப்போஸ் கிருமியோட அளவு வந்து ரொம்ப 2000 மேலே போகுது, லிவர் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கல்லீரல் இனிஷியலாக கல்லீரல் வீக்கம் வரும், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆகும்போது கல்லீரல் சுருங்கி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளத்தில் லிவர் கேன்சராகவும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிறதுலேயே வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் பி தான் ரொம்ப டேஞ்சரஸ். சி வந்து கம்ப்ளீட்லி க்யூரபிள் டிசீஸ், சிக்கு வந்து வேக்சின் கிடையாது, பட் ஆனால் அதுக்கு வந்து 3 மந்த்ஸ் டேப்லெட் சி வைரஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேஷண்ட் இப்படி தான் இன்சிடென்டலாக தான் வருவாங்க. மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்டல், அதாவது வேற எதுக்காக வைத்தியம் பண்ணுவாங்க, கூட அடிஷனலாக பார்த்தா இந்த இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். வெரி ஃபியூ பர்சன் தான் ஜாண்டிஸ் வயிறு வலி அந்த மாதிரி வருவாங்க. இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் ரொம்ப காமனாக வந்து

இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் சீசன் மாதிரி தான், இந்த மாதிரி சம்மர் டைம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரொம்ப காமனாக வரும். அப்போ இனிஷியலாக ஃபீவர், நல்ல ஃபீவர் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீவர் அப்படியே சப்சைட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு நாஸ் வாமிட்டிங் அந்த மாதிரி வருவாங்க. அந்த வாமிட்டிங் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்மஞ்சளாக போக ஆரம்பிக்கும். ஆர்டராக வருது அப்படின்னாவே நம்ம லெப்டிடிஸ் ஏ வந்து பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ உடனே வந்து இமீடியட்டாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை அணுகி அதுக்கான டெஸ்ட் எடுத்துட்டு, இப்போ எடுத்து பாசிட்டிவ் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கணும், லிவரை சப்போர்ட் பண்ணுறது சில மெடிசன்லாம் இருக்குது, அதை போட்டுட்டு மேக்ஸிமம் தானாகவே செட்டில் ஆகிடுவாங்க, ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் வராது. நம்ம சானிடேஷன் ப்ராப்பராக இல்லை, ஃபீகோ ஓரல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறோம், சேம் டாய்லெட்டை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹோட்டல் போகிறோம், ஹோட்டலில் வந்து சில ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இருக்க பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க டாய்லெட் போயிருப்பாங்க, நம்ம அதை சேம் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ராப்பர் ஹேண்ட் வாஷ் பண்ணலை, மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும், ஃபீகோ ஓரல் ரூட் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து டாய்லெட் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல், கை ஹேண்ட் வாஷ் பண்ண சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணாமல் இருக்கனால நம்ம ஓரல் வழியாக, வாய் வழியாக தான் இது வந்து மெயினாக ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, இந்த மாத்திரைகளோட விலைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் டபிள்யூச்சோ என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் ப்ரோக்ராம் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் ப்ரோக்ராம் மூலமாக எல்லாத்துக்குமே மெடிசன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீலி அவைலபிள், எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக மெடிசன் அவைலபிள். ஸோ அது எடுக்கும்போது நம்ம வைரஸ் வந்து பி வைரஸை அதாவது கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது லைஃப் லாங் தெரப்பி மாதிரி தான் போகும். பட் சி வைரஸ்க்கு 3 மந்த்ஸ் மாத்திரை போட்டாவே கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணிடலாம். ஏ வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 மந்த், 1 அண்ட் 1.5 மந்த்ஸ், 2 மந்த்ஸ்க்குள்ளே பேஷண்ட் கம்ப்ளீட் ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மெடிக்கேஷன் வேண்டாம், சப்போர்ட்டிவ் தெரப்பி, நல்லா தண்ணி குடிக்கணும், இளநீ நிறைய குடிக்கணும், வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணாவே அந்த வைரஸ் வந்து மேக்ஸிமம் தானாகவே பாடியை விட்டு போயிடும். இ வைரஸ் வந்து ரொம்ப ரேர், அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெக்னென்சியில் வந்து வரவங்களுக்கு மட்டும்தான் அது ரொம்ப வந்து காம்ப்ளிகேஷன், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரும். மற்றபடி இ வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டி வைரஸ் வந்து பி வைரஸோடு சேர்ந்து தான் வரும். இப்போ பி வைரஸ் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணுறோம், நம்ம மாத்திரைகள் கொடுக்குறோம், பட் ஆனால் கிருமியோட தாக்கம் வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னா டி வைரஸ் சஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான டெஸ்ட் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு சில ஸ்பெஷல் மெடிக்கேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ப்ரெக்னென்சியில் அக்யூட் லைக் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் வந்து வயிறு வலி வரலாம், வாந்தி வரலாம், நீர் மஞ்சளாக போகிறது, அதுக்கப்புறம் ஃபீவர், இந்த மாதிரி தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரேர் தான், பட் வந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ்னால வரலாம். பட் பி வைரஸ் வந்து அதே மாதிரி ப்ரெக்னென்சிலையும் அந்த டபிள்யூச்சோ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெக்னென்சி பேஷண்ட் எல்லாத்தையும் ஹெப்படைட்டிஸ் பியை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, மதர் கிட்ட இருந்து தான் பேபிக்கு வருது, அதுதான் மோஸ்ட் காமன் ஸ்ப்ரெட். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணாவே மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து டிசீஸோட தாக்கத்தை வந்து வியாதியோட தாக்கத்தை நம்ம சொசைட்டியில் குறைச்சலாம். ஸோ நான் எல்லா ப்ரெக்னென்ட் உமனுக்குமே வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை ஸ்க்ரீன் பண்ணுறோம். அதில் ஏதாவது ஒரு பேஷண்ட் பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3rd மந்த் பார்த்திங்கன்னா 28வது வாரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மாத்திரை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்ற பேஷண்ட் மாதிரி எல்லா மெடிசன் அவங்களுக்கு ஒத்து வராது, சில ப்ரெக்னென்சிக்கு சில மெடிசன் இருக்குது, அதை மட்டும் கொடுப்போம். அதை கொடுத்துட்டு பேபி பிறந்தோடனே குழந்தைக்கு வந்து அந்த இம்யூனோகுளோபின் ஒரு மருந்தையும் கொடுத்து வேக்சினையும் பேபி கண்டினியூ பண்ண சொல்லுவோம். மதர் வந்து தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 6 மந்த்ஸில் அந்த வைரஸ் வந்து நல்ல கண்ட்ரோல் தன்மை வருது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அளவு கூடுதாங்கிற மட்டும் நம்ம வந்து மானிட்டர் மட்டும் பண்ணிப்போம். இந்த மாதிரி இப்போ பேபிக்கு இம்யூனோகுளோபின் கொடுத்து வேக்சின் பண்ணுறதுனால அந்த வியாதியிலேருந்து குழந்தைய வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதனால் ப்ரெக்னென்சியில் வந்து இந்த ஹெபடைட்டிஸ் பி வைரஸை ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஒரு 25% தான் அந்த மாதிரி மஞ்சக்காமலை, காய்ச்சல், வயிறு வலி, வயிற்றோட்டம் இந்த மாதிரி வருவாங்க. பட் மிச்ச பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்டல், இப்போ வந்து பிளட் டொனேஷன் பண்ணுறோம் அப்போ கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து சில பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் வருது. இதுக்குன்னு தனியான தன்மைகள் வந்து இந்த மாதிரி, அதாவது அவங்க வந்து இம்யூனிட்டி லெவல் பேர்டன் குறையும் போது மட்டும்தான் இந்த வியாதியோட தன்மை வெளியில் வரும். அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட் இம்யூனோ தெரப்பி எடுக்கிறாங்க டியூரிங் பிரெக்னன்சி, அப்போ சில பேஷண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏஆர்டி, அதாவது சில பேஷண்ட் வந்து ஹெச்ஐவிக்கு மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து கட்டாயம் ஸ்க்ரீன் பண்ணும். ஏன்னா இந்த வியாதி வந்து அவங்களுக்கு ரொம்ப காமன், ஏதோ இதுவும் வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால இந்த ஹெப்படைட்டிஸ் பியும் வரலாம். அந்த பீப்புளுக்கும் இதை வந்து நாங்கள் ரூட்டீனாக ஸ்க்ரீனிங்கில் பண்ணுறோம். சைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஒன்றும் கிடையாது, பட் மாத்திரைகள் கிருமியோட அளவு வந்துட்டு சுத்தமாக நம்ம பாடியில் இல்லை அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம மெடிசன் எடுப்போம். அது வந்து சில பேத்துக்கு லைஃப் லாங் போகுது, சில பேத்துக்கு 10 இயர்ஸ், சில பேத்துக்கு 5 இயர்ஸ் அந்த மாதிரி போகுது. மாத்திரையோட சைட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ரொட்டீனாக கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அவங்களுக்கு நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம், யூரின் டெஸ்ட் எடுத்துப்போம் ரெகுலராக. ஏன்னா அது சில சைட் எஃபெக்ட்ஸ் அது மாதிரி மட்டும்தான் வரும், மற்றபடி பெரிய ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. உணவு வகைகள் ஒன்ஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது மெயினாக கல்லீரலில் பாதிக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப கொழுப்பு நிறைஞ்ச ஆகாரங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தவிர்த்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வைரஸ்லேருந்து நம்ம வந்து வெளியில் வரலாம். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து லிவருக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி, இப்போ ரொம்ப நான்வெஜ் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது லிவர் வேலை அதிகமாக பார்க்கணும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் லிவருக்கு ரெஸ்ட் கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி வந்து ஈஸியாக இருக்கும். குழந்தைகள் பாதிப்பும் இருக்குது, குழந்தைகளுக்கும் வந்துட்டு இந்த ஏன்னா
நிறைய பேர் என்னங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறதே முதல்ல ப்ரெக்னென்சியில் செக் பண்ண மாட்டாங்க. செக் பண்ணாதனால மதருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு

0: அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் ட்ரீட்மெண்ட் கிடைக்காம போயிருக்கும். ஸோ அதனால் குழந்தைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைம்லேயே நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வராமல் பார்த்துக்கலாம். சப்போஸ் குழந்தைங்களுக்கு வந்தாலும் அதுக்குன்னு மெடிக்கேஷன்ஸ்லாம் மாத்திரைகள் எல்லாமே இருக்குது, அவங்களுக்கும் வந்து இதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது அவங்க அவங்க பாடியில் எந்த அளவுக்கு கிருமியோட தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அது வந்து டெஸ்ட் பண்ணி பண்ணி நாங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணிப்போம். ஏன்னா நேஷ்னல் வைரல் ஹெப்படைட்டிஸ் ப்ரோக்ராம்னு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக வேக்சின் ஃப்ரீ, எல்லாத்துக்குமே வேக்சின் ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். பட் பேஷண்ட் வந்து கரெக்டான சென்டருக்கு வரணும், கரெக்டான டாக்டர் வந்து அணுகி இதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும், எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பேஷண்ட் வந்து முன் வந்து பண்ணணும். அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நேர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தோம்னா லைக் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் மாதிரி ஐ மீன் வரமாட்டாங்க. இது எப்போ வெளியில் வரும்னா, வேறு எதுக்கு நமக்கு இம்யூனிட்டி லெவல் குறையும் போது, லைக் கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகிறோம், இல்லை டயாலிசிஸ் போகிறோம், ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது மட்டும் தான் இதோட வியாதியோட தன்மை வெளியில் வருது. அப்போ தான் இதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணுறோம். என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பிறந்த குழந்தைகளுக்குமே வேக்சினேஷன், அவங்க மதருக்கு இருக்கா ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா இல்லையாங்கிறது வேறு, எல்லா குழந்தைங்களுக்குமே வந்துட்டு கட்டாயம் வேக்சினேஷன் பண்ணணும். அதுதான், அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம சொசைட்டி வந்து ஹெப்படைட்டிஸ் பி ஃப்ரீயாக இருக்க முடியும். வேக்சின் இப்போ எல்லா சென்டர்லையுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வேக்சின் வந்துட்டு ரொம்ப எல்லாத்துக்குமே, எல்லா பிறக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே, ஐ மீன் நம்ம இப்போ அடல்ட்டு நம்ம முன்னாடி காலத்துலலாம் எல்லாத்துக்கும் ஒரு டோஸ் அப்படி தான் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த டோஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்காவது அட்லீஸ்ட் வந்து அந்த மூணு ஹெப்படைட்டிஸ் வேக்சின் போட்டாவே சில பேர் வந்து கை கால் வராமல் போயிடும், அந்த மக்கள் இடத்துல ஒரு பயம் இருக்குது. ஸோ வேக்சினேஷன் வந்து கட்டாயம் எல்லா பேபிஸ்க்கும் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வியாதியோட தன்மையை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஹெப்படைட்டிஸ் பி வீட்டில் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அவங்கள வந்து தனியாக வச்சுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களோட என்னென்னா, நீடில் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, அவங்க யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, அவங்களோட இன்ஃபெக்டட் ஊண்டு வந்து நம்ம இன்ஃபெக்டட் புண்பட்ட இடத்துல படாமல் பார்த்துக்கணும். மற்றபடி பிளேட் ஷேர் பண்ணுறதோ, சாப்பாடு தட்டுகள் ஷேர் பண்ணுறதோ, டம்ளர் மற்ற இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது வந்து இது மூலம் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி அவங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸோட படாமல் பார்த்துக்கணும். இது மட்டும்தான், அது மற்றபடி அவங்கள ஒதுக்கி வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்துட்டு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே, இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு, ஏன்னா மதர் அம்மா கிட்டேருந்து அப்பா கிட்ட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம வந்து கட்டாயம் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் பண்ணிட்டோம்னா அந்த ஃபேமிலி வந்து சேஃபாக இருப்பாங்க.
1: உலக கல்லீரல் அலர்ச்சி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் கல்லீரல் கணைய மருத்துவ நிபுணர் டாக்டர் சி கீதா அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இது நலம் தரா நிகழ்ச்சி, நிறம் 1:26 நிமிடம், எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு இப்போ என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, கசப்பிலும் கனியான சத்துக்கள் தரும் பாகற்காய் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோங்க. நலம் தரா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கசப்பான காயாக இருந்தாலும் கனியான இனிப்பான சத்துக்களை நம்மளுக்கு தர்ற காயை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கேன். நான் எஸ் லிசி ஜெகன். இதோட கசப்பு தன்மை காரணமாக சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைக்கிற மாதிரியான காய்கறி. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாகற்காய் அப்படிங்கிறது கசக்கும், ஆனாலும் நிறைய சத்துக்கள் இது பக்கம் இருக்கிறதால நாம் கொஞ்சம் இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கிற அவசியமும் இருக்குது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வீட்டில்

அம்மா வந்து பாகற்காய் பொரியல் கூட்டு இப்படி பிளேட்டில் எடுத்து வைக்கிறப்போ நாம் வந்து வேண்டாமா அப்படின்னு ஒதுக்கி வைப்போம். ஆனால் வயசாக ஆக இந்த பாகற்காயை நாமளே போய் தேடி வாங்குகிற நிலைமையும் வந்திருக்கும். ஏன்னா உடல்நலம் எவ்வளோ முக்கியம்னு நாம் வளர வளர நம்மளுக்கு புரியவும் ஆரம்பிச்சிருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கசப்பான விஷயம்தான் நம்ம வாழ்க்கைக்கு இனிப்பான நல்ல பலன்களை தரும். இதுக்கு பாகற்காய் அப்படிங்கிறது ஒரு நல்ல உதாரணம்னே சொல்லலாம். நேர்களே, இன்றைக்கு நலம் தர நிகழ்ச்சியில் கசப்பிலும் கனியான சத்துக்கள் தர பாகற்காயுடைய நிறைய நன்மைகளை நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிமையான பழைய திரைப்பட பாடல்களும் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடியிருக்காங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM Rainbow 102.

நேரம் 1:33. நலம் தானா அந்நிகழ்ச்சியில் இன்றைக்கி பாகற்காயுடைய பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாகற்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், அயன் இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கண் பார்வையை பாதுகாக்கவும் உதவுதுங்க. அதனால் பாகற்காயை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை உணவில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து பி. சுஷ்லா பாடிய பாடல்.

சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 1:39. கசப்பிலும் கனியான சத்துக்கள் தர பாகற்காய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நலம் தானா நிகழ்ச்சியில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய், இதை பற்றி சொல்லும்போது பாகற்காயை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. பாகற்காயில் இருக்கக்கூடிய சில இயற்கை சேர்மங்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது அப்படின்னு பல ஆய்வுகள் கூறுது. ஆனால் இதை மட்டும் நம்பி மருந்துகளை நம்ம நிறுத்திடக்கூடாது. மருத்துவர் சொன்ன சிகிச்சையோடு சேர்த்து ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுக்கிறப்போ இது வந்து நல்ல பலனை நம்மளுக்கு தரலாம். சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நாம் எப்போவுமே சத்தான உணவுகள் எடுத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் P சுஷீலா பாடியிருக்காங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: PM ஜெய், अब गरीबों की जाय बन गई है।

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: GRT Jewelers Varangam, Adi Tangat Thiruvizha, Sirappu Salugaiyaga, Pudhiya Thanganagai மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6ங்க.
4: நேரமொரு மணி 47 நிமிடம் நலம் தான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பாகற்காயோட நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். செரிமானத்துக்கும் இந்த பாகற்காய் நல்ல நண்பன்க. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படிங்கிற நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால உணவில் நல்ல ஜீரணத்துக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை சாப்பிட்றப்ப வயிறு வந்து லேசாகவும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கவும் மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் பாகற்காயை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பாட்டு தட்டில் இடம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் மறுமணி 52 நிமிடம். நலம் தானா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். பாகற்காய் பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பாகற்காய் சரும ஆரோக்கியத்துக்கும் உதவுதுங்க. இதை நம்ம சாப்பிட்றப்ப உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்ற உடலோட இயல்பான செயல்பாடுகளை சீராக நடக்கிறதுக்கு இது வந்து உதவி பண்ணுது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றி எப்போவும் உடம்பு வந்து இயல்பான செயல்பாடுகள் எப்படி இருக்கணுமோ அதை செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால் உடல்நலத்தோடு சேர்த்து சருமமும் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நீலவானம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் பி. சுஷீலா பாடியிருக்காங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் ஒரு மணி 58 நிமிடம். நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பாகற்காயோட நன்மைகள் என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? வாழ்க்கையில் எல்லாமே இனிப்பாக இருக்காதுங்க, சில கசப்புகள் தான் நம்மளுக்கு நல்ல பாடத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும். அந்த வகையில் பாகற்காயை வெறும் கசப்பான காய்கறியாக பார்க்காம நம்ம உடம்புக்கு சிறந்தது, நல்ல நண்பன், நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் உங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நலம் தரா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் எஸ்.லிசி ஜெகன்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 249864458, இணைப்பு எண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக நம்ம நிலைப்பாட்பலை 102.6 கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பரை சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9444336-0794 9444336-0794. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வரும். உங்களுடைய ஊர், பெயர், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், பாடலுடைய தொடக்க வரிகள் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. 2 மணிக்கு குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் நம்ம நிலைப்பண்பலை 102.6 ஒலி வலம் வர காத்துட்ருக்கு. அதே போல் 8:05 இதே குக்கோ நிகழ்ச்சி நம்ம நிலைப்பண்பலையில் உங்களுக்காக காத்துட்ருக்கு.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். 2:01 ஆகிட்டு நிகழ் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாடல் கேட்கலாம் அப்படின்னு டியூன் பண்ணியிருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சி ஆமாங்க. சாப்பிட்டுட்டு இந்த மதிய நேரம் பாடல் கேட்டுட்டே நமக்கு ரெஸ்ட் எடுக்கிற அந்த டைம் இருக்குதே, சொல்லவே வந்து வார்த்தைகள் கிடையாது. அதுலேயும் நமக்கு பிடிச்ச பாடல் ரேடியோவில் வளம் வரும்போது எப்படிங்க தூக்கம் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் நீங்கள் கேட்டு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து 9443360794 அப்படிங்கிற எண்களுக்கு உங்களுடைய பேர், ஒரு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பாடலை வழங்குறதுக்காக நானும் காத்துட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். அந்த வகையில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க தாளார் குளத்துலேருந்து போஜியா பிரீத்தி பிரான்சிஸ். துல்லாத மனுவும் துல்லும் திரைப்படத்தை தான் பாடல் கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலும் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பான்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குக்கோ நேரு இப்ப பாடல் தான் கேட்டுருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ரெட்டை குளத்துல இருந்து லோகேஸ்வரன் பொண்ணுத்தாய் கனா திரைப்படத்துல இருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட்டை இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ரெண்டு மணி 12 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. குக்கு நீர்விருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் பண்பலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9443364794 9443364 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பாடலை கேட்டு ரசிங்க. அடுத்த விருப்பு பாடலை கேட்டிருக்கிறாங்க. நெல்லையிலேருந்து உமா சந்தித்த வேலை திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய விருப்பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. FM Rainbow 102.6.

நேயர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் வளம் வர கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நேரம் 2:18 ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் அடுத்த விருப்ப பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. கோவில்பட்டியிலேருந்து கற்பகம் நவீன் உமா இவங்களுடைய விருப்ப பாடல் புது நெல் புது நாத்து திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைச்சிருங்க FM Rainbow 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:23 நிமிடமாகிட்டிருக்குது. நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குக்கோ நேர் விருப்ப பாடல்களை அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. புது சுப்லாபுரத்திலிருந்து செல்வராஜ். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
4: இது 102.6.
6: ரெண்டு மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கொக்கு நேருப்பு பாடல்கள் தான் கேட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் கேட்ட சீக்கிரம் நினச்சிங்கன்னா நீங்களும் கூட வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிவிடலாம். 9443360794 அப்படிங்கிற எண்களுக்கு. ஆமாங்க, 9443-60794 அப்படிங்கிற எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பாடலை வழங்கிறதுக்காக நானும் காத்துட்ருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். அந்த வகையில் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. உடன்குடியிலேருந்து இந்துமதி சக்கரக்கட்டி திரைப்படத்தை தான் அவங்களுடைய விருப்பாடல் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டணிஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

2:37 குக்கு நேருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேருடைய விருப்ப பாடல் தான் அடுத்தடுத்து வளம் வர கேட்டு ரசிக்கிறோம். அந்த வகையில் அடுத்த விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. முத்து கிருஷ்ணா பேரிலேருந்து இந்திரா புதிய மன்னர்கள் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் இதோ காற்றாளர்களில் கேட்டே இணைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6
1: 2:44 நிமிடமாக இருக்குது. குக்கு நேருப்பு பாடல் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல பண்பலையில கேட்டு ரசிக்கணும் நினைச்சீங்கன்னா 9444336079 அப்படிங்கிற எங்களுக்கு உங்களுடைய பேரு, ஊரு, பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. புளியங்குடியிலிருந்து மகரஜோதி, மின்சார கனவு திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க.

0: ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: குக்கு நேருப்ப பாடல்களா? அடுத்த விருப்ப பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. புதுக்கோட்டையிலிருந்து ஜெரேமியா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறவங்க முப்பொழுதும் முன் கற்பனைகள் திரைப்படத்தில் இருந்த பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நேரம் 2:49 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பாடல் இதோ காற்றலைகளில்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள

2:55 ஆயாச்சு. குக்கு நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு குக்கு நேருப்பு பாடகளில் கோவில்பட்டி தீபா, பார்கனேரி, இவாஞ்சலின், இஸ்லின், சுபிக்ஷன், முன்னீர்பள்ளம் மணி, ராஜபாளையம், ராக்கப்பன் பிச்சையம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன், சுரண்டை பிரேமா, பத்தமடை மாடசாமி, மூலகரப்பட்டி ரவிக்குமுதா, வீரவநல்லூர் கருணாநிதி, ஜெயராணி, உடையாம்புலி அருள்ராஜ், அபிஷேக் அனீஸ், தென்காசி சே குத்தாலிங்கம், காமராஜ் நகர் சங்கர்ராஜ், சாலைப்புதூர் ஆஷ்னி, ஆலங்குளம் சுபா, வானரமுட்டி நம்பிராஜ், உடையாம்புலி பால்ராஜ் தினகரன், வீரபாண்டியப்பட்டினம் திருஷிதா யுனா, ராமநாதபுரம் பாலமுருகன், கோவில்பட்டி பொன்மலர் செல்வி சுதா, வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன் மகேஸ்வரி, குருகன்கோட்டை முருகன் தீபக், ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி பரமசிவானந்தம், வம்சாபுரம் மீனா, டவுன் சங்கர், சுப்பையாபுரம் ராஜாத்தி, அப்பாதுரை பாண்டியன், பாளையங்கோட்டை ரூபன், கோவில்பட்டி ஆறுமுகராஜ், மாஸ்டர் கணேசன், சுரண்டை அன்வர், ஊர் மேலழகியான் பத்மாவதி, கயத்தார் பிரகாஷ், சிவநாடனூர் மாரி, பாளையங்கோட்டை பி எம் ராமச்சந்திரன், கோவிலாடனூர் ஏ தேவசகாயம், தேனி கார்மேக கண்ணன், விஜயா, ரவிமுருகன், கயத்தார் பால்பாண்டி, இவங்க எல்லாருமே விருப்ப பாடலாம் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருந்தீங்க. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே 8 பாடல்கள், 9 பாடல்கள்லாம் கொடுக்க முடியும் இல்லையா? அந்த வகையில் நேர் விருப்ப பாடல்களை கொடுக்க முடிஞ்சிருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலை இதே மாதிரி தொடர்ந்து வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நைட்டு கூட 8:05 வந்து இங்கே குக்கு நேர் விருப்ப பாடல்கள் இருக்குது. மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிங்க. இது வரைக்கும் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆஜே ஜெயிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துகிட்டே இருக்கு. அரசு திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்கிறோம். கிறிஸ்டான் எல்லையிலேருந்து பாடலை கேட்டிருக்கிறாங்க. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான சிகிச்சை இருக்கும். அதை தொடர்ந்து 3:02 திரையறிவு நிகழ்ச்சி தான் காத்துட்ருக்கு. தொடர்ந்து நினைச்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நானும் கிளம்பிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு இனி நாளை சந்திக்கலாம். இருக்கலையே, பாய் பாய், டேக் கேர்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்ற பின்னணி இல்லாதவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீர் விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். விளையாட்டுத்துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதிஹலன் அறிவித்துள்ளார். IFL கால்பந்து போட்டி அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களே. நிற 3:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது திரையிறவி நிகழ்ச்சி. எப்போவுமே இந்த மதியான நேரத்தில் பார்த்திங்கன்னா சினிக்குஸ் விளையாடிட்டுருக்கோம் திரையிறவி நிகழ்ச்சியில். இன்றைக்கி என்ன கான்செப்டோடு வந்திருக்கோம் அப்படின்னா, பூக்கள் அப்படின்னா இயற்கை நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய வண்ண கவிதைகள்னு சொல்லலாம். ஒரு பூவை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசு மகிழ்ச்சி ஆயிரும். அதை மனத்தை நான் வந்து நுகரும்போது நினைவுகள், நிறைய நினைவுகள் வரும். ஒவ்வொரு பூவுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான நினைவுகள்

0: அந்த வண்ணங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அதனால் இன்றைக்கி திரையரவி நிகழ்ச்சியில் பூக்கள் நம்ம கொடுக்குற பாடலில் ஏதோ ஒரு பூக்களுடைய பெயர் வந்து இருக்கும், அது என்ன பூ என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 இணைப்பு 0462. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுக்காக ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் எஸ் லெசி ஜெகன். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: ம், சொல்லுங்க.
1: தென்காசி மாவட்டம் திருப்பனம்பட்டி பேசுறேன் மேடம்.
0: தென்காசி மாவட்டம்
1: திருப்பனம்பட்டி.
0: யார் யார் பேசுறீங்க சார்?
1: தேவசகாயம் மேடம்.
0: என்ன பேருங்க சார்?
1: தேவசகாயம்.
0: தேவசகாயம்.
1: ஆமா
0: சார், உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து பூ அப்படிங்கிற என்னாவது ஒரு பூ வந்து இந்த பாடல்ல இருக்கும், என்ன பூ அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிங்களா?
1: சரிங்க.

0: என்ன பாடல் சார்?
1: மேடம் செந்தாழம் பூவே அந்த படம் மேடம்.
0: சரி, எந்த படத்துல இடம்பெற்றது
1: படம் தெரியல மேடம், செந்தாழம் பூவே அந்த பாடல்.
0: பாடல் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த பாடல் காட்சிகள் நினைவுல இருக்குதா? ஆமா, அப்படியே ஒரு மலை பாதையில ஒரு ஜீப்ல போயிட்டே இருக்கும்போது பாடிட்டே போவாங்க. முள்ளும் மலரும் படம் சார் இது. சூப்பரா பதில் சொன்னீங்க, நன்றிங்கய்யா. முதல் நேரா வந்து நிகழ்ச்சியில இது இதுதான்ப்பா பாடல் அப்படின்னு பட்டுன்னு நம்மளுக்கு பதில் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த நேயர் யாரு பேசுறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சத்தமா பேசுங்கம்மா. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் வீரன்ட் புலிக்கிட்ட முருகன் பேசுறேன். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: முருகன் சார் சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் உங்க நேஜியை கேட்டு நல்லா இருக்க மேடம். குக்கு மண்ண வரும்போதே சூப்பரா இருக்கு. இப்போ குக்கெல்லாம் சூப்பர் பார்த்தா வந்தது மேடம், அதைத்தான் கேட்டுட்டே இருக்கேன்.
0: சூப்பருங்கய்யா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத கேட்கும் போதே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
2: கேட்கும்.

0: முருகன் சார் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கே.
1: ஆமா, வானத்து போல சரத்குமார் தேவியானி இந்த படம் சூப்பரா இருக்கும். மதம் குடும்ப படம்
0: சார். இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
1: ரோசா பூ சின்ன ரோசா பூ.
0: சரி, என்ன படம்
1: இது? சூரிய வம்சம், தேவியானி, சரத்குமார். இட்லி உப்புமா தான் போடுவாங்கல்ல.
0: ஓ பாத்தீங்களா, எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு. நன்றிங்க, நன்றி, நன்றி.
1: அதை பார்த்துதான் நம்ம எல்லாரும் போட்டோம். இட்லி உப்புமா இல்லாத அதை தூர போதும் மாட்டு ஊரவாளியில் போடுறோம்.
0: சூப்பருங்கய்யா, நல்ல பதில் சொல்லிட்டீங்க, கரெக்டா. நன்றி. நேர்களே, நல்ல கலர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நம்ம திரையரவு நிகழ்ச்சி. நல்ல வண்ண வண்ண பூக்களுடைய பாடல்கள் கொடுத்துட்ருக்கோம். நேர்கள் நேரலையில் பங்கேற்று இது இதுதான்ப்பா பாடல், இந்த படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு டீட்டெயிலோட, அதுவும் காட்சிகளை நம்மளுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி கூட டீட்டெயிலோடு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம். சூரிய வம்சம் திரைப்படத்திலேருந்து அந்த பாடலே உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

இனிமையான மதிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை திரையருவி கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நல்ல கலர்ஃபுல்லான வண்ண வண்ண

0: மனு பூக்கள் பற்றிய பாடல்கள் கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் வந்து நேரலையிலே தொடர்பு கொண்டு இது என்ன பாடல், என்ன பூ வந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு, என்ன படத்தில் இடம்பெற்றது, இந்த மாதிரி விவரங்களை நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் யாரை வராங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்,
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ரவுன் கல்யாணி நடராஜன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும் நடராஜன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கான பாடல் வந்துட்டுருக்கு, கேளுங்க.
1: கொடுங்க.

0: என்ன பாட்டு சார் கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க?
1: ஏதோ தாளம் பூன்னு ஒரு இன்னொரு
0: பசும் பொண்ணு எப்படி கண்டுபிடிச்சிங்க?
1: இந்த படம் பார்த்துருக்கிறேன், விக்னேஷ் நடித்த படம், விக்னேஷும் சங்கவின்னு
0: நினைக்கிறேன். பசும் பொண்ணு படம் கரெக்டு தான், ஆனால் அது உங்களுக்கு ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ட்ரப்பிள் ஆகுது இல்லையா?
1: இப்போ கூட ட்ரெண்டிங்ல இந்த பாட்டு
0: ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு இந்த பாட்டு. என்ன அப்படின்னு சொல்லிடுறோம், தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் அந்த பாடல்.
1: சரி மேடம், நன்றி.
0: நன்றிக்கியா. என்னன்னா டப்புன்னு இது என்ன படம் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகத்தில் வந்துருச்சு. இந்த பாடல் காட்சிகள்லாமும் ஞாபகத்தில் வந்திருக்கும், ஆனால் அந்த தொடக்க வரிகள் மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டே இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த நேர் யார் அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் அத்தலம்பாரிலிருந்து பாலச்சந்திரன்.
0: சொல்லுங்கய்யா, நான் உங்களுக்காக பாடல் கொடுக்குறேன், கேளுங்க சரிங்களா?
2: ம்,
0: சரி.

0: சார் கேட்டிங்களா என்ன பாடல்?
1: பூவரசம் பூ பூத்தாச்சு
0: பூத்தாச்சு. ஆ,
1: கிழக்கே போக முடியும்,
0: கிழக்கே போக முடியல், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்றிங்கய்யா.
1: நன்றி.
0: நேர்களையே திரையரவு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. பசும்பொன் திரைப்படத்துலேருந்து நாம் கொடுத்த அந்த பாடலை இப்போ கேட்கலாம். சுஜாதா கிருஷ்ணா சந்தர் பாடியிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, கேளுங்க.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: GRT Jewelers Varangum, Adi Tangat Thiruvizha, Sirappu Salugaiyaga, Pudhiya Thanganagai மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 3:24. நம்ம திரையறிவு நிகழ்ச்சியில இணைய போற நேர், வணக்கம்.
3: வணக்கம்
2: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நெல்லை மாவட்டம் திருமலஞ்சி.

0: ஹலோ.
1: கேட்டிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க போல இருக்கே.
0: ஆமா கண்டுபிடிச்சேன்.
1: ஆ
0: பூவே செம்பூவே உன் வாசம் வரும்.
1: எந்த படம்
0: அந்த
1: சார்?
0: பாட்டு, அந்த படம் பேர் தெரியும்.
1: படம் பேர் தெரியல, ஆனால் அந்த பாடலோட காட்சிகள்லாம் ஞாபகத்தில் இருக்கு. அப்படி ஒரு ஸ்டேஜில் நின்று
0: ஆமா
1: பாடுவாங்க.
0: ஆமா, கார்த்திக்கு ஓடி வருவாரு.
1: ஆ இது வந்து இந்த சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தில் உள்ளது சார். நன்றி.
0: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: மாலை வணக்கம் மேடம்.
1: மாலை வணக்கம். சொல்றது
2: குருவன்கோட்டையிலிருந்து முருகன்.
1: முருகன் சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
2: ஆ போடுங்க.

0: என்ன பாடல் சார்?
1: செந்தூர பூவே அந்த பாடல் மேடம்.
0: அந்த பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றது?
1: 16 வயது.
0: சூப்பரான பாடல் இல்லையா இது?
1: ஆமாங்க மேடம்.
0: நன்றிங்கய்யா, அழகாக கண்டுபிடிச்சிங்க, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேர்களையே திரையறிவு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து கால் பண்ண எல்லா நேர்களுமே பார்த்தீங்கன்னா டான் டான்னு பதிலை சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நேர்களே உங்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. 16 வயது நிலையை திரைப்படுத்தி எஸ் ஜானகி குரல் அந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:30. நேர்களே, இப்போது கேட்கலாம் NCRT விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களையினும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில். அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சி நேரலையா உங்களுக்காக காத்துட்ருக்கு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்ற பின்னணி இல்லாதவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:03 ஆயிட்டுருக்கு. பொதிகை தும்பி கேம் ஷோவும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நேர்களே, இது உங்களுக்கான கேம் ஷோ. நீங்கள் இந்த கேமில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் லைவில் வரலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் 2561132 மற்றும் 2561133 இணைப்பேன் 0462. இன்றைக்கி உங்கள் கூட நல்ல உற்சாகமாக விளையாடுறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் ராமச்சந்திரன்.
0: அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன்னா உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சேர்ந்து முதல் முறையாக கேம் விளையாட இருக்கோம்ல, அதனால் இன்றைக்கி ரொம்பவே நிகழ்ச்சி ஸ்பெஷல் அப்படி தான் நான் சொல்லுவேன். நேர்களே, இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கையில் எடுத்துகிட்டு கால் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஜிகே இந்த மாதிரி ரொம்ப பொதுர்வு சார்ந்த கொஸ்டின்ஸ் எடுக்காமல் இது வந்து ஒரு கலகலான்னு போகக்கூடிய ஒரு கேம் ஷோ. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கொஸ்டினை நல்ல கலகலான இந்த நிகழ்ச்சி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் நேரலைக்கு வாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின், நாங்கள் ஒரு கொஸ்டின், இதுதான் லாஜிக், வேறு ஒன்றுமே இல்லை. நல்ல கலகலப்பாக உற்சாகமாக நம்ம ப்ரோக்ராம் வந்து போகணும், அது மட்டும்தான் இதோட கான்செப்ட். நேரலையில் நிகழ்ச்சிக்காக நேர்கள் வந்துட்ருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்க முதல்ல கேள்வி கேக்குறீங்களா நான் கேக்கவா? நான் கேக்குறேன், சரியா? 40 வினாடிகள் வந்து உங்களுக்கு டைம் நீங்க பதில் சொல்றதுக்கு. வானம்

0: அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் வானம் பற்றி பேச போகிறீங்க. ஆனால் வானம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணாமல் பேச போகிறீங்க.
1: வானம் பற்றி பேசணுமா?
0: ஆமாம், வானம். சும்மா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள ஒரு வானத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அந்த மாதிரி சொன்னால் போதும். உங்களோட டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் வானம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? என்னங்க சார், ஸ்டார்ட்
1: பண்ணிட்டீங்களா?
0: நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? வானம், வானம் பற்றி, வானம் வந்து நீல நிறத்தில் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஆ, அந்த வானம் பற்றி நீங்கள் சும்மா உங்கள் பக்கத்தில் இருக்கணும், என்ன வானம் என்ன ரொம்ப கருத்து இருக்குது அப்படி சொல்லுவோம், மழை வர மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி இயல்பா சும்மா நீங்கள் வந்து 40 செகண்ட் பேச போகிறீங்க. அந்த வானம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாதீங்க. ஆ, தொடர்ந்து பேசுங்க. என்கிட்ட நீங்கள் வந்து வானம் பற்றி பேசணும்னா எப்படி பேசுவீங்களோ அப்படி தொடர்ந்து பேசுங்க, வாக்கியமாக பேசுங்க.
1: வெள்ளி, மேகம், நில, மலை,
2: அதுக்கப்புறம்
1: நீல நிறமா இருக்கும்
0: மேகம்,
1: கருப்பாக இருக்கும் மேகம்.
0: எதுல
2: என்ன கருப்பா இருக்கும்?
1: மறந்து போச்சு.
0: மறக்கலாம் இல்ல, நீங்க சும்மா வானத்தை பார்த்துட்டு பேசுங்களேன்.
1: வெயில் அடிக்கும்.
0: வெயில் அடிக்கும். சரி ஐயா, நல்ல முயற்சி பண்ணீங்க. உங்களுடைய 40 வினாடிகள் முடிந்துட்டு நீங்க இப்ப க்வெஸ்சன் கேட்கலாம் என்கிட்ட.
1: என்ன
0: சார், படம் பற்றியா?
1: சிவாஜி கணேசன்
0: சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச ரெண்டுமே சொல்லணுமா? ரெண்டுமே சொல்லணுமா?
1: ஆமா, 200வது படம், 150வது படம்.
0: 100வது படமா?
1: 150வது.
0: ஒண்ணு வந்து திரிசூலமா?
1: இல்ல.
0: யார் ஜோடியா நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்களேன்.
1: ஒண்ணுல கேஆர் விஜயா.
0: கேஆர் விஜயா. இது 150வது படமா?
1: 200வது படம் அது.
0: யார் வசந்த மாளிகை வந்து என்ன சார்?
2: க்ளூ கொடுங்க.
0: ஆ சார், நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லையே.
2: நாங்களா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணோம்ல?
0: சவாலி சமாளியா?
1: சவாலி சமாளி 150வது படம்.
0: 150வது படம். இன்னொன்னு திருசூலமா? தெரியலையே சார்.
2: திருசூலம் தான்.
1: 200வது படம்.
0: அது முதல்ல சொன்னேனே. சரிங்க சார், நன்றி நன்றி.
2: சரி, அப்ப மதிப்பெண்கள் ரெண்டு பேருக்கும்.
0: ஆமா, மதிப்பெண்கள் எப்படி கொடுக்கிறது?
1: நீங்க ஒண்ணு அடிங்க.
0: ஓ, உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு.
1: ஆமா,
0: சரி, நன்றிங்கயா.
1: நன்றி மேடம், நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில இப்போ வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம். உங்களுக்காக வந்துட்டு இருக்கு உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.
3: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 4:14. பொதுகேதும்பி கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். உற்சாகமான கேள்விகளோடும் தொழிலிசை பாடல்களோடும் உங்களுக்கு ஒரு கேள்வி, எங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்களும் கலந்துக்கலாம். நீங்கள் நிரலை நிகழ்ச்சிக்கு வாங்க, உடனே டயல் பண்ணுங்கள். 256-11-32 மற்றொரு எண் 256-11-33. இப்போ கேள்வி யாருக்கு அப்படின்னா, யாருக்கு?
2: எனக்கு தான் கேள்வி.
1: உங்களுக்கே தான் கேள்வி. எந்த நேர் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? காபி குடிக்கலாம். கண்டிப்பா அப்படியே அனுப்பி வச்சிருங்க.
1: ஆமா, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
2: யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
1: சாந்தி.
3: ஆர்வமா முடியும். சாந்தி பேசுறேன். அம்மா கரெக்ட்டா சொல்றாங்க.
2: பரவாயில்ல. சரி, கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா?
3: நீங்க கேளுங்க பாப்போம்.
1: என்ன சாந்திமா, உங்க லைன் இன்னைக்கு ரொம்ப கிளியரா இல்ல, இறைச்சலாவே இருக்கு. இல்லைன்னா ரொம்ப கிளியரா
3: இறையுது. காத்தடிக்கு கொஞ்சம்
1: காத்தடிக்குதா?
3: காரமலை வெளியுக்கு போனா காத்து வருது எங்களுக்கு.
1: சரி சரி
2: சரி. உங்களுக்கு விடுகதை மாதிரி கேட்கவா இல்லாட்டா படத்திலிருந்து இடைப்பட்ட

0: பாடல் வரியும் கேட்குமா?
1: என்ன பாட்டு கேளுங்க, விடுதலாம் நான் சொல்லிக்கிறோண்டே,
0: விடுதலாம் சொல்லிக்கிறோம்.
1: என்னவோ சரி, நீங்க கேளுங்க, பாட்டு கேளுங்க.
0: சரி, அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட வரி சரியா? நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை கூட தொட விடாமல் பறந்து போகிறாய்.
1: ஏதோ ஒரு பாட்டுல,
2: ஒரு பாட்டு தான்,
1: ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார்.
0: அதாவது நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை கூட தொட விடாமல் மறைந்து போகிறாய்.
1: விக்ரம்
0: நடிச்சிருக்காரு.
1: விக்ரம் பட்னா நான் கண்டுக்கிறேன்.
0: நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய்.
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க பாக்கோ?
2: என்ன பாட்டு, என்ன பாட்டு?
0: ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகு.
1: நீங்க துணியை எவ்வளவு குழு குழுதா, இதெல்லாம் நான் கண்டுக்கிற
2: மாட்டேன். சரி சாந்திமா, சூப்பர். உங்களுக்கான கேள்வி அவங்க கேட்டுட்டாங்க, நீங்க இப்ப கேள்வி கேட்க போறீங்க.
1: நான் சார மூணு பாட்டு சும்மா ஜம்மு நல்ல பாட்ட பார்த்து படிங்க சார்.
0: மூணு பாட்டு படிக்கணுமா?
2: ஈஸியான க்வெஸ்சன் கொடுத்துருக்கீங்களே,
1: நல்லா இருக்கு குரல்.
0: இப்படிலாம் சொல்லி சொல்லி தானே ஐஸ் வைக்கிறாங்க.
1: ஆமா, ஞாயிற்றுக்கிழமை என்ன அழகா பாட்டு படிச்சதுமா பூபாலன் சார் நீங்களும்.
2: ஓ
0: ஓ, சரி கொஞ்சம் வேகமா படிச்சு முடிச்சிடுறேன் சரியா?
1: சும்மா சின்ன படம் ரெண்டு ரெண்டு அடி கழுப்பு.
0: சரி,

0: ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி.
1: என்ன சாந்திமா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குமே.
2: மூணு பாட்டும் ஒரே போல ஒண்ணு போல படிச்சு உங்களுக்கு பத்துக்கு பத்து மார்க் சார்.
1: ஒரு மார்க் தான், நீ எவ்வளவு படிச்சாலும் ஒரு மார்க் தான்.
2: நானும் அந்த அம்மா மாதிரி பக்கத்துல உங்களுக்கு மார்க் உங்ககிட்ட நிறைய போட்டு தள்ளுவேன்.
1: அப்படியா, நிறைய போட்டுருவாங்களா?
3: ரொம்ப நன்றி.
1: நன்றிமா, நன்றி,
2: நன்றி.
1: எப்படி பார்த்தீங்களா, பத்துக்கு பத்து கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்க இருக்கிறோம். நேர்களை உங்களுக்காக வந்துட்டுருக்கு வேட்டை திரைப்படத்துலேருந்து பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேரம் 4:22 பொதுகி தும்பி கேம் ஷோவில் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அடுத்த நேயர் யார் வராங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: அன்பு சகோதரர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் மாலை வணக்கம். எந்தெந்த அன்பானையர் குற்றால அம்பலவாணன்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார்.
1: நல்லா இருக்கல சார்?
2: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க நல்லா இருக்கலாமா?
0: பாத்தீங்களா, என்கிட்ட கேட்காம இருக்க கூடாதுன்னு கேட்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா. நம்ம நிகழ்ச்சி மாதிரி.
0: ஓ, நிகழ்ச்சி மாதிரி நல்லா
2: பாருங்க.
0: உற்சாகமா இருக்காங்க. சரி, நீங்க கேக்குறீங்களா கேள்வி? நான் கேட்கவா?
1: நீங்க கேளுமா?
0: சரி, நான் வந்து ஒரு உரையாடல் கொடுக்குறேன். அது வந்து எந்த படத்துல இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரிங்களா?
1: இன்னைக்கு
3: பாரு,
4: என்னது
3: குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன்.
1: என்ன
0: படம் கூட யாரு பேசிருக்காங்க கண்டுபிடிச்சீங்களா?
1: மாமன் மகள்.
0: மாமன் மகள் இல்ல.
1: இல்ல, சேனாதிபதி வருமா?
0: இல்ல இல்ல,
1: விஜயகாந்த் படம் நினைக்காது. இல்லையோ?
0: ஆஹா, இல்ல.
1: நீங்க
0: என்ன கேள்வி கேக்குறீங்க?

0: சரி,
1: அத நீ நிறைவு பண்ணிரணும்.
0: ஆ சொல்லுங்க.
1: அதாவது ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ கிளாஸுக்குள்ள ஒரு நாய் நுழைஞ்சிடுது.
0: சரி,
1: அத பார்த்த உடனே அந்த வாத்தியார் சொன்னாரு, ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்றாரு. உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உடனே அடுத்தால பையன் ஒண்ணு சொல்றான். அதை பார்த்த உடனே வாத்தியார் பேசாம இருக்க பையன் திரும்ப சிரிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன சொல்லியிருப்பான்?
0: ஓ, அந்த நாய் வந்து உள்ள வந்ததும் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போ
1: இங்கிலீஷ் வார்த்தை,
0: இங்கிலீஷ் வார்த்தை
1: 150.
0: அப்பவே சிரிக்கறாங்க. பையனும் ரெண்டாவது இங்கிலீஷ் வேர்ட் தான் சொல்றாரா?
1: சொல்லல. ஆமா, ரைமிங் மாதிரி வரும் அது.
0: ரொம்ப யோசிக்க வச்சிட்டாங்களே நம்மள. என்ன வார்த்தையா இருக்கும்? டாக்னு ஏதாவது முடியுமா?
1: நாங்க
0: யோசிக்கவே இல்ல சார். இத யோசிக்காத ஒரு பதில வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி சரி, கொஞ்சம் சில் சில் கூல் கூல்னு ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு குட்டி திரைப்படத்துல இருந்து பாடல்.
2: Hey, what is it?

0: நேரம் 4:31 ஆயிற்றுக்கு. பொதிகை தும்பி கேம் ஷோவில் இணைஞ்சிருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: உடலும் உள்ளமும் வணக்கம்
0: வணக்கம். ஹலோ கிருஷ்ணன் சார்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: மண்ணையும் பொன்னாக்கூர்ல இருந்து காரக்குடி கிருஷ்ணன் சார்.
2: ரொம்ப மகிழ்ச்சி.
1: ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். எல்லாரும் அந்த பாட்டை படிச்சேன்.
0: ஓ, அதனால உங்களுக்காக பாடலோட வந்திருக்காங்க கிருஷ்ணன் சார்.
2: எதிர்பார்த்து பாடணும்னா நலம் நலமறி ஆவல் அப்படின்னு பாடணும்.
0: சரி, இப்போ கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல ராமச்சந்திரன் சார் கேட்கவா?
1: என்ன
0: வேணாலும்
2: தெரிஞ்ச பாடல் தான். அந்த பாடலுடைய இடைப்பட்ட வரி சொல்ற, அதை மட்டும் என்ன பாடல் கண்டுபிடிப்பீங்களா? அதாவது, கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பின் பார்வை கண்கள் இன்று பொய் சொல்லுதே. இது என்ன பாடல்?
1: யார் நடிச்சே சார்?
2: இது வந்து இந்த படத்துல ராதா ரவி பாடுவார் இந்த பாட்டை.
1: ராதா ரவியா?
2: ஆமா.
1: அது 1000 ஒருவன் மாதிரில
0: ரொம்ப பழசா விட்டீங்களே. கொஞ்சம் இடைக்கால பாடலா யோசிங்க.
2: ஆமா, ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்டு தானா அப்படின்னு சொல்லுவீங்க.
1: சொல்லுங்க.
2: கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் இன்று பொய் சொல்லுதே.
1: எங்க அக்கா சாந்தி மாதிரி எனக்கும் மண்டையில ஏற
0: மாட்டேங்குது. உங்க டைம் முடிஞ்சிருச்சு சார்.
2: ஆமா, இல்ல நான் சும்மா அந்த டைம் முடிஞ்சிருச்சு ஒரு அந்த ராகத்தை மட்டும் சொல்றேன், கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: சொல்லுங்க சார்.
2: ந ந ந ந ந ந ந ந ந ந ந ந ந ந ந ந சொல்லுங்க பார்க்கலாம்.
1: என்னுடையது. நான் ஒரு பாட்டு படிக்கிறது. என்ன படம், யாரு படிக்கிறேன்னு சொல்லிருங்க சார்.

0: ஆனந்தத்தின் காத்து தாளாட்டுதே, அலைபாயுதே உள்ளம் தேடுதே, ஆசை காதலிலே.
1: ஆனந்தத்தின் காத்து,
2: என்ன படம், யார் படிச்சீங்க சார்?
1: இது வந்து
3: யோசிக்கிறாங்க,
1: மலேசியா வாசுதேவன் பாடினது இல்லையா?
2: வெரி குட்.
1: அது என்ன படம்ங்கிறது தான் சரியா மனசுல வர மாட்டேங்குது.
2: நான் சொன்னோம்னா நீங்க ஒரு குழு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க.
3: அதுதான் குடுங்கன்னு சொல்றோம்.
2: கல்யாணம் முடிஞ்சோன்னு எங்க சார் போவிய?
1: ஜப்பானில் கல்யாணம் ராமனா?
2: இல்ல, அது கமல். இது இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் நம்ம வீட்டுல வச்சு நடக்கும். நீங்க முத முதல்ல எங்க பெறுப்பிய?
1: நாங்க வந்து திருச்செந்தூர் தான் போனோம்.
2: திருச்செந்தூர் இந்த மறுவுடலாம் ஒண்ணு போவாங்களா? திருச்செந்தூர் முருகர் எல்லாம் கும்பிட்டுட்டு?
1: ஆமா.

0: பாத்தீங்கன்னா கல்யாணம் நம்ம வீட்டுல வச்சு நடக்கும். நீங்க முத முதல்ல எங்க பெரிய?
1: நாங்க வந்து திருச்செந்தூர் தான் போனோம்.
0: திருச்செந்தூர் இந்த மறுவுடுலாம் ஒண்ணு போவாங்களா? திருச்செந்தூர் முருகரெல்லாம் கும்பிட்டு.
1: ஆமா,
0: மறுவுடுக்கு எங்க போவிய?
1: தேன் நிலவு சொல்றீங்களா?
0: தேன் நிலவு வந்து நம்ம வெளியூருக்கு போவோம் சார். இப்ப நம்ம வீட்டுல வச்சு கல்யாணம் பிடிக்கி, கல்யாணம் முடிஞ்சோன்னா நம்ம வீட்டுல இருந்து மறுவீடுன்னு ஒண்ணு போவோம்ல. யார் வீட்டுக்கு போவிய?
1: மாமியார் வீட்டுக்கு தான்.
2: மறந்து போயிரும் போல இருக்கு.
1: மொத்தத்துல வயிறு குழுங்க சிரிக்க வச்சுட்டீங்க.
2: சரி,
0: நீங்க சிறுவகுண்டம் பக்கம் மாமியார் கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: கண்டிப்பா அந்த மூலக்கரை பற்றி சொல்லியிருந்தா மாமியார் வீட்டு ஞாபகம் வந்திருக்கும்.
0: மணிப்பூருக்கு போயிட்டாங்க.
2: மணிப்பூர்லன்னா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க.
1: ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: நேர்களே, இப்போ நிகழ்ச்சியில் நம்மளுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கொம்பன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே இருங்க. அடுத்த நேயர் யார் வராங்க, என்ன கேள்வியோட வராங்க அப்படின்னு கேட்கலாம்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:42. நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளை கேட்டுட்ருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில நீர் அடுத்தினியர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், திருச்செந்தூர் ராதா பேசுறேன்.
0: ராதாமா, உற்சாகமா வந்திருக்கீங்க.
1: ஆமா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ல.
0: அப்படியா?
1: ஆமா,
0: வெல்கம் பண்றோம் உங்களை. தொடர்ந்து நீங்க எல்லா ப்ரோக்ராம்லயும் லைவ்ல வாங்க, சரிங்களா? இப்போ என்ன கேள்வி நீங்க கேக்குறீங்களா, நான் கேக்கவா?
1: நீங்க கேளுங்க,
0: நான் கேக்கவா? சரி, நான் வந்து ஒரு வடிவேல் சாரோட ஒரு டயலாக் வந்து ப்ளே பண்றேன். கடகடா, நீங்க வந்து நல்ல கேட்ட டயலாக்கா தான் இருக்கும். 5 டயலாக் ப்ளே பண்றேன், நீங்க ஏதாவது ஒரு 4 டயலாக் திருப்பி சொல்லணும், சரிங்களா? சரி, கேட்டுக்கோங்க. ஒருக்கா தான் ப்ளே பண்ணுவேன், ரெண்டாம் முறை சொல்லக்கூடாது.
2: என்ன சிரிப்பு ராசிகல், என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு.
3: ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே.
4: ரிஸ்க் எடுக்கறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
0: எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: என்னாச்சு?
0: வந்துட்டாயா, வந்துட்டாயா, ஞாபகம் வந்துச்சா? சரிம்மா, நல்ல முயற்சி எடுத்தீங்க, 3 சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் எனக்கு க்வெஸ்சன் கேட்கலாம்.
1: ஏதாவது ஊர், திருச்செந்தூர்னு வர்ற மாதிரி ஒரு 4 ஊர் சொல்லுங்க.
0: திருச்செந்தூர்னு வர்ற மாதிரியா?
1: டூர் செந்தூர்னு வர்ற மாதிரி.
0: செந்தூர்னு ஊர்னு முடிகிற மாதிரியா? அரியலூர், வேலூர், கரூர். சொல்லிட்டேனா? தேங்க்யூமா.
5: சரி, மதிப்பெண்கள் எப்படி?
1: தேங்க்யூ, வணக்கம்.
5: ஆளுக்கு ஒன்று,
0: ஆளுக்கு ஒன்று கொடுத்துருங்க. அவங்க 3 சூப்பராக சொல்லிட்டாங்க. நன்றிம்மா,
1: நன்றி.
0: நேரம் பார்த்தீங்கன்னா கட்டகடன் ஓடிட்டே இருக்கு. ஆமாம், 4:45 இருந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுலாம். உங்களுக்காக வந்துட்டு இருக்க நினைத்தாலே இன்னைக்கும் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேரம் 4:50 மேடம். பொதிகை தும்பி கேம் ஷோல இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில நேரம் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் இங்க அப்புறம் அம்புஜம் அம்பது வாங்க.
1: அம்புஜம் அம்மா,
2: பிரிவை ராமச்சந்திரருக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்மா. இப்போ வந்து சாருக்கு உங்களுக்கு தான் போட்டி
3: கேள்வி, நீங்கள் கேட்க.

0: இல்லை நான் கேட்கவா?
1: நான் கேட்கிறேன் முதல்ல.
0: சரி,
1: மூணு கேள்வி. சாவித்திரி ரெட்டை வரத்தை நடிச்ச படம், அப்புறம் கே விஜயா ரெட்டை வரத்தை நடிச்ச படம், வாணிச்சேரி ரெட்டை வரத்தை நடிச்ச படம், இந்த மூணையும் சொல்லுங்க.
0: சாவித்திரி டபுள் ஆக்டா?
1: ஆமா, கே விஜயா ரெட்டை வேடம், வாணிச்சேரி ரெட்டை
2: வேடம். கே ஆர் விஜயா ரெட்டை வேடம்,
1: வாணிச்சேரி,
2: வாணிஸ்ரீ.
0: சாவித்திரி டபுள் ஆக்ட்னா காத்திருந்த கண்கள்ல.
1: எது? அது சாவித்திரி.
0: சரி, கே ஆர் விஜயா வேற இன்னொரு
1: தெரியாதா?
0: இல்ல இல்ல, இன்னொரு நடிகை யாரு? கே ஆர் விஜயா சொல்லிட்டு,
1: வாணிஸ்ரீ.
0: வாணிஸ்ரீ, வாணிஸ்ரீ வந்து இருளும் ஒளியும்.
1: இல்ல இல்ல,
0: கே ஆர் விஜயா வந்து நம்ம வீட்டு தெய்வம் படத்துல நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். இல்லையா, டபுள் ஆக்டர் பண்ணிருக்காங்களா இந்த படத்துல?
1: ஒரு ஆன்சர் தான் கரெக்ட். சாவித்ரி நீங்க சொன்னதா கரெக்ட்.
0: அப்படியா?
1: என்ன நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க சாவித்ரி. சொல்லுங்க, இந்த ரெண்டு பேரும் என்ன படம்?
2: கே ஆர் விஜயா நடிச்சது தப்புன்னு சொல்றாங்க.
0: ஆமா, நம்ம வீட்டு தெய்வம் படத்துல கே ஆர் விஜயா நடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்.
2: ஏதாவது க்ளூ கொடுங்க. ஆமா, ரொம்ப யோசிக்கிறாங்க சார்.
0: அம்மா,
1: சரி ஒரு தான் கொடுக்க முடியும்
0: சொல்லுங்க.
1: இன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல பாத்து,
0: அது இதே கமலம்.
1: சரி, வாணிஸ்ரீ சொல்லுங்க.
0: வாணிஸ்ரீ வந்து இருளும் ஒளியும்.
1: இல்ல,
0: அப்படியா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்சம்
1: சொல்லவா?
0: ம், சொல்லுங்க.
1: வாணி ராணி.
2: வாணி ராணி.
0: ராணியா?
2: சரி சரி
0: சரி
1: சரி,
2: நீங்க கேளுங்க.
0: நான் வந்து ஒரு பாட்டு சொல்றேன் வழக்கம் போல. அது என்ன படம்ங்கிறத மட்டும் நீங்க சொல்லணும். அந்த பாட்டு எப்படி அப்படின்னா, நேற்று பார்த்த பார்வையோ கேள்வி கேட்டு பார்த்தது, ஐயம் தீர்ந்து போனதால் அப்படின்னு அந்த பாட்டு வரும்.
1: புது பாட்டா?
0: இது புது பாட்டுலாம் இல்ல. கே ஜே ஜெயஸ்தாஸ் பாடினது. ரொம்ப ஈஸியான பாட்டு, கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்க நம்ம முதல் அலைவரிசையை கேட்டிருந்தீங்கன்னா மூணு டு நாலு தான் போச்சு. இது வந்து ஊமை நெஞ்சின் சொந்தம்னு ஒரு பாட்டு வரும்ல, ஊமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொந்தம், அந்த பாட்டு. மனிதனின் மறுபக்கம் படத்தில் இடம்பெற்றது. சரியா? மனிதனின் மறுபக்கம். சரி, இப்போ மதிப்பெண் வந்து உங்களுக்கு ஆளுக்கு ஒன்னா இல்லட்ட எனக்கு அறமா?
1: வந்து ஒரு நானாவே சொல்லிட்டேன்.
0: ஆமா,
1: கரெக்டா சொல்லுங்க.
2: சரி,
1: எனக்கு பார்த்தா. ஆமா, உங்களுக்கு மட்டும் மாத்து, எனக்கு நான் சரியா சொல்லல.
0: எனக்கு மட்டும் தான் மார்க்குன்னு சொல்றாங்க.
2: ஓ, உங்களுக்கு தான் மார்க், அவங்களுக்கு மார்க் இல்லைன்னு சொல்றாங்களா?
1: ஆமா, நான் ஒரு சரியா சொல்லலையே.
0: 50-50 வெச்சுக்கோ, ஆளுக்கு ஒரு மார்க்.
2: ஒரு ஒரு மார்க்.
0: ஆமா, அதுதான் கரெக்ட்.
1: பெருந்தன்மை,
2: பெருந்தன்மை. நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி
0: நன்றி அம்மா, நன்றி.
2: பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான நேர்கள் நம்ம நேர்கள் அப்படின்னு. நம்ம இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் யார் எத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாமா?
0: அதாவது நேர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிடுறேன். பூலாங்குளம் சுப்பிரமணியன் வந்திருக்காங்க, ஆறுமுப்பட்டி சாந்தி வந்திருக்காங்க, குற்றாலம் அம்பலவாணன் வந்திருக்காங்க, காரக்குறிச்சி கிருஷ்ணன், திருச்செந்தூர் ராதா, விஎம் சத்திரன், அம்புஜம் அம்பலவாணன் எல்லாம் வந்திருக்காங்க. இதில் நேர்கள் பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மதிப்பெண்கள். ஆமாம், 6 மதிப்பெண்கள் இல்லை இல்லை, 4 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. சரியா? நீங்கள் அதாவது நேர்கள் எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா, அதாவது பூலாங்குளம் சுப்பிரமணியன் அவர் 1 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு, அம்பலவாணன் அவர் 1 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, அப்புறம் விஎம் சத்திரம் அம்முஜம்மம் அவங்க
2: 1 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க.
0: நீங்க உங்க சைடு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1 3 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க.
2: சரி,
0: நானும் 1 3 மதிப்பெண்கள்.
2: நம்ம ரெண்டு சமம், ஆனா நேயர்கள் தான் வந்து ஜெயித்திருக்காங்க.
0: 4 மதிப்பெண்கள் பெற்று நேயர்கள் ஜெயிச்சிட்டாங்க.
2: சரி, எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாம். நேயர்கள் வின் பண்ணது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதோட நம்ம நிகழ்ச்சியா நிறைவு செய்துக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம். நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் வி ராமச்சந்திரன்.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் மனம் கொதி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: வீட்டுக்குள்ள
1: ஐயோ ஆகாதுங்க, அது மட்டும் வேணாமுங்க.
2: இனி கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் இணைந்து

பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 5:03. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1962 வெளிவந்த திரைப்படங்கள் இருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்க இருக்கிறோம்.

0: நிகழ்ச்சியோட முதல் படம் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிங்க.
1: இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகைய புடிய புடிய
2: புகை. மாமா அவர்களே, இப்ப நீங்க என் மேல பிரிய இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன்.
3: நான் கீழே விழுந்து மண்டையை உடைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுப்பேன்.
2: சாகரத்துக்கு இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணவே.
0: இதை கேட்டதுமே உங்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவை திரைப்படம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கும். இந்த திரைப்படம் பார்த்தவங்களுக்கு இதுதான் பார்த்த திரைப்படம் அப்படின்னு கண்டும் பிடிச்சிருப்பீங்க. 1962 இயக்குனர் தயாரிப்பாளர் பி.ஆர். பந்தலு அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த திரைப்படத்துலேருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ட்ரிப்பிள் ரோலில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கூடவே எம்.ஆர். ராதா, கே. பாலாஜி, தேவிகா, வசந்தி இப்படி நிறைய நடிகர்களும் கூடவே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம் தான். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து 3 வேடங்களில் நடிச்சிருக்கிறது இந்த திரைப்படத்தோட சிறப்பு. அதுவும் அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் ரொம்ப டெவலப் ஆகாத காலத்துலேயும் ரொம்ப யதார்த்தமாக அந்த 3 கேரக்டருக்கும் இடையுள்ள வித்தியாசத்தை அழகாக காமிச்சிருப்பாங்க. நகைச்சுவை காட்சிகளுக்கு பஞ்சமல்லாத ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். பாடல் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. எல்லா பாடலுமே திருப்ப திருப்ப பழைய திரைப்பட பாடல் அப்படின்னாலே அந்த லிஸ்ட்டில் இந்த படத்துடைய பாடல்களும் இருக்கும். அதுவும் நல்ல கருத்துள்ள பாடல்கள். வாழ நினைத்தால் வாழலாம், அத்திக்காய், இந்த மாதிரி எல்லா திரைப்பட பாடல்களுமே இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள், சிறப்பான பாடல்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு பழிப்பாண்டியா திரைப்படத்திலிருந்து.
4: நிலவுக்கு ஏத்தான் இவ்வளோ ஓர வஞ்சனை?
5: என் நிலாவு

0: படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 5:11. ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கான ஒரு பாடமாகவும் அமையும். அப்படிப்பட்ட படங்களில் ஒன்று 1962 வெளியான பார்த்தால் பசி தீரும் திரைப்படம். இந்த படத்தோட பெயரை வச்சே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா. பார்த்தால் பசி தீரும், அதாவது அன்பு பாசம் நிறைஞ்ச உறவுகளை பார்த்தாலே மனப்பசி தீர்ந்துடும் அப்படிங்கிற தலைப்பு தான் உணர்த்துது. இந்த படத்தை இயக்கியிருக்காங்க பீம்சிங். குடும்ப உறவுகளையும் மனித உணர்வுகளையும் ரொம்ப இயல்பாக திரையில் கொண்டு வந்த இயக்குநர்களில் இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெமினி கணேசன், அப்புறம் சாவித்ரி, பி சரோஜா தேவி, இப்படி அன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய நட்சத்திரங்கள் எல்லாரும் இணைஞ்சு ஒன்றா நடித்த ஒரு திரைப்படமாக இருந்ததால் ரசிகர்கள்கிட்ட வந்து ரொம்பவே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு இந்த திரைப்படத்துக்கு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வெறும் குடும்ப கதையாக மட்டும் இல்லாமல் தியாகம், நட்பு, காதல், மனிதநேயம் இது எல்லாத்தையும் அழகாக எடுத்து சொல்கிற ஒரு திரைப்படம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பு எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து எடுத்து சொல்லியிருப்பார் டைரக்டர். சிவாஜி கணேசன் அவர்களுடைய உணர்ச்சி பூர்வமான நடிப்பும், ஜெமினி கணேசன் அவர்களுடைய இயல்பான நடிப்பும், சாவித்ரி அவர்களுடைய கண்கள்லேயே பேசுகிற அற்புதமான நடிப்பு இந்த படத்தோட பலமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இசை அப்படின்னாலே அந்த காலத்தே ரசிகர்கள் கூட முதல் தேர்வு வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியிடம் இருக்கு இல்லையா. இந்த படத்துக்கு அவர்களுடைய இசை வந்து கதைக்கும் உயிரூட்டும் விதமாக அமைஞ்சது உண்மையிலே ஸ்பெஷல் அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி காமெடிக்கும் பஞ்சமே இல்லை. காமெடி கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்காமல் யதார்த்தமாக வரக்கூடிய அந்த டலாக்கே பார்த்திங்கன்னா காமெடி மாதிரி ரொம்ப அழகாக இயல்பாக கொண்டு போயிருப்பாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து வாடகைக்கு வீடு பார்க்க போவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த சம்பவம் வந்து ஒரு காமெடியாக அமையுது. அது எப்படி அப்படிங்கிறத கேளுங்களேன்.
1: தீர்ப்பு சொல்லிவிட்டான்.
0: நீங்களே இப்போ பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங் வந்துட்டுருக்கு, கேளுங்க.
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

நேரம் 5:19. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1962 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த படம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி மட்டும் போதுமா அல்லது நல்ல குணமும் மனித நேயமும் பண்பும் அவசியமா? இந்த கேள்வியை 1962 திரைப்படமாக தந்த படம் தான் படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள், அப்புறம் மக்களுடைய மனம் கவர்ந்த சாவித்ரி அவர்கள், இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. இது வந்து புத்தகங்கள் வந்து அறிவை வளர்க்கலாம், ஆனால் மனிதனுடைய மதிப்பை உயர்த்துறது அவரோட பண்பும் பிறரிடற காட்டுற நன்றி உணர்வும் தான் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொல்கிற திரைப்படம் தான் படித்தால் மட்டும் போதுமா. இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பை பார்க்குறப்போ அவங்க உண்மையிலே படத்தில் வந்து வசனம் பேசி தான் நடிக்கிறாங்களான்னு அப்படி யோசிக்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தோடையே இணைஞ்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் ரொம்ப சிறப்பாக வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதோடு அந்த உணர்ச்சிகளோடு அவங்க சொல்கிறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். எத்தனை முறை பார்த்தாலும் திருப்ப திருப்ப அந்த சீனை வந்து பார்க்கணும்னு தோன்ற மாதிரி ஒவ்வொருமே ஒவ்வொரு அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலத்தில் இந்த கருத்து மிகவும் பொருத்தமான இருக்கும் அப்படின் தான் தோணுது. அதை வந்து 1962 நம்மளுக்கு சொல்லியும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாடல் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லா பாடலுமே சூப்பரான பாடல்கள். நாம் இப்போ அதிலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி காமெடி பற்றி நம்ம சொல்லலை இல்லையா. காமெடி அப்படின்னா ஒரு காமெடி வந்து என்னுடைய மனதை கவர்ந்த காமெடினா

0: சீதா அப்படிங்கிற கேரக்டரில் வருவாங்க சாவித்ரி. அப்போ சீதா பழம் உங்களுக்கு பிடிக்குமான மாதிரி அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த கான்வர்சேஷனை கேட்கலாம்.
1: ஆமாம், நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க?
2: காலையில் வந்துடுவேன்.
1: ராத்திரி பூரா காட்டிலேயே இருப்பீங்க துணைக்கு?
2: இதோ அண்ணி, நான் வரும்போது காட்டு தோட்டம் வழியாக தான் வருவேன். உங்களுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, நான் கொண்டு வரேன்.
1: உங்கள் அண்ணனுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அதை கொண்டு வாங்க.
2: அண்ணனுக்கு அண்ணனுக்கு உங்க பேர் கொண்ட பழம் தான் பிடிக்கும்.
1: என் பேர் கொண்ட பழமா? ஓஹோ, சீதா பழமா? ஏன் அந்த பேரை நீங்க சொல்ல மாட்டீங்களா?
2: இல்ல, நான் முன்னால சொல்லிக்கிட்டு இருந்தேன், அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேரை நான் சொல்றது இல்ல.
1: இருங்க காஃபி கொண்டேன். பலாரம் ஏதாவது சாப்பிடுறீங்களா?
2: காஃபி மட்டும் போதும்.
0: இப்போ நாம அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா

0: படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்த படம் என்ன அப்படின்னா, சி வி ஸ்ரீதர் அவருடைய இயக்கத்தில் ஜெமினி கணேசன், தேவிகா ஆர் முத்துராமன், நாகேஷ், கே பாலாஜி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் சுமை தாங்கி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படம். இதோட கதை சுருக்கம் பார்த்திங்கன்னா, குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் செய்கிற ஒரு இளைஞனுடைய கதை. ஒவ்வொரு கட்டத்திலும் குடும்ப பொறுப்புகள் அவரை வந்து ஒரு புதிய தியாகங்களுக்கு தள்ளிட்டு போகுது. தனிப்பட்ட ஆசைகளை விட குடும்ப நலன்தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற ஒரு மன போராட்டத்தை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக சித்தரித்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாடல்களும் மயக்கமாக கலக்கமாக அந்த பாடல், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், எல்லா பாடலுமே சிறந்த பாடல்கள் தான். இந்த படம் பற்றி சொல்லணும்னா, ராக்கி ரங்கராஜன் அவருடைய நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த படம். இந்த படத்திற்காக ஜெமினி கணேசன் அவர்களுடைய நடிப்பிற்கு ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷனில் இருந்து சிறந்த நடிகருக்கான விருதுமே கொடுத்தாங்க. அந்த படத்திலிருந்து ஒரு காட்சியை ப்ளே பண்ணுறோம், கேளுங்க.
1: வீட்டுக்கு போலாம். இல்லைன்னா நான் எங்கேயும் வர மாட்டேன் பாபு. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருந்தா? இல்லை, மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இதோ பாரு பாபு, பிறந்ததுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தோம், அந்யோன்யமா இருந்தோம். இன்னைக்கு மட்டும் நான் உன்ன பிரிஞ்சு எப்படிதான் இருக்க முடியும்?
2: நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலைன்னா அதனாலதான் ஒதுங்கி வாழ முடிவு செய்துட்டு.
1: நீ எனக்கு பாரம் நான் மனசால கூட நினைச்சது இல்லடா. நான் அண்ணன் இல்லையா, உரிமையோட ஒரு வார்த்தை உன்னை கேட்டதுனால நீ இப்படி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வரலாமா? அப்படியே என் புத்தி கெட்ட தனத்தால நான் தவறா பேசியிருந்தாலும் என்னை மன்னிக்க கூடாது. இப்படி நீயே உன்னை சித்திரவதை செய்துகிட்டு இருந்தா நான் எப்படிதான் சந்தோஷமா வாழ முடியும்?
0: இந்த சீன் பார்த்தீங்கன்னா, முத்துராமன் அவர்கள் வந்து தம்பியாகவும் ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து அண்ணனாகவும் நடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனையில் இவங்க அந்த வீட்டை விட்டு வராங்க. அவரை வந்து திருப்பவும் கூப்பிட்றதுக்காக முத்துராமன் அவர்கள் வந்து பேசக்கூடிய டைலாக் தான், ரெண்டு பேரும் இணைஞ்சு பேசுகிற அந்த ஒரு சீன் தான் நம்ம இப்போ கேட்டோம். இப்போ சுமை தாங்கி படத்துலேருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

நேரம் 5:33. 1962 ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்கள்ந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கேளுங்கள்.

இந்த டைலாக்லாம் கேட்டதுமே வந்து இந்த திரைப்படம் தான் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நாம் இப்போ கேட்க போகிற திரைப்படம் பார்த்திங்கன்னா, காலம் கடந்தாலும் அதன் உணர்வுகளுக்கு மட்டும் என்றைக்குமே வந்து எவர் கிரீனாக இருக்கிற மாதிரியாக ஒரு படம், நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படம். 1962 வெளியான இந்த அற்புதமான திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க இயக்குனர் சிகரம் சி வி ஸ்ரீதர். ஒரு மருத்துவமனையே மையமாக வச்சு காதல், தியாகம், கடமை, மனிதநேயம் இப்படி எல்லா உணர்வுகளையும் வெறும் 2 மணி நேரத்தில் இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படின்னு வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் கல்யாண்குமார், தேவிகா, ஆர் முத்துராமன், நாகேஷ் உள்ளிட்ட பலர் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. ஒரு மருத்துவர், அவருடைய முன்னாள் காதலி, அந்த காதலியோட கணவர், இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு மருத்துவமனையில் சந்திக்கிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதையோட மையம். ஆனால் அது வந்து ஒரு சாதாரண காதல் கதை இல்லை. லவ், சாக்ரிஃபைஸ், டியூட்டி, ஹியூமனிட்டி, இது எல்லாத்தையும் சேர்ந்து உணர்வுகளோட சங்கமம் தான் இந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படம். இந்த படத்தில் மனதை தொடுற காட்சி அப்படின்னா நிறைய இருக்குது. குறிப்பாக மருத்துவராக இருக்கிற நாயகன் தன்னுடைய சொந்த உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு நோயாளியுடைய உயிரை காப்பாற்ற முழு அர்ப்பணிப்போடு செயல்படுற அந்த காட்சி வந்து உண்மையிலேயே ஹார்ட் டச்சிங் சீன் அப்படின்னு தான் சொல்லணும். இசை அப்படின்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவருடைய இசையில் இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே கண்ணதாசன் அவருடைய வரிகளில் மனசில் இன்றைக்கும் நிற்கிற பாடல்கள் தான். அந்த திரைப்படத்திலிருந்து நாம் இப்போ பாடல் கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: இவங்கள்லாம் அந்த கதைக்கு வந்து வலு சேர்க்கும் விதமாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா தாயை காத்த தனையன் அந்த திரைப்படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இதோட உணர்வு வந்து ரொம்ப ஆழமானது. தாயை காத்த தனையன் அப்படின்னு அந்த படத்தோடைய பேரே வந்து நம்மளுக்கு பாதி கதையை சொல்லி தந்துடும். தாயின் மரியாதையும் குடும்பத்தின் கௌரவத்தையும் காப்பாற்ற எந்த தியாகத்தையும் செய்ய தயங்காத ஒரு மகனுடைய வாழ்க்கை பயணம் தான் இந்த திரைப்படம். எம்ஜிஆர் அவர்களுடைய திரை ஆளுமை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதே இல்லை. தாயை பாதுகாக்க அவங்க நிற்கிற அந்த காட்சிகள், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குற அந்த தருணங்கள், வில்லன்களை எதிர்கொள்கிற அந்த வீர காட்சிகள் ஒவ்வொன்றுமே ரசிகர்களோட கைத்தட்டலை பெற்றுச்சுங்க. அதே மாதிரி எம்ஆர் ராதா அப்புறம் நம்பியார் அவர்களுடைய நடிப்பும் படத்துக்கு விறுவிறுப்பை கூட்டுது. நகைச்சுவை, குடும்ப பாசம், சண்டை காட்சிகள் இப்படி எல்லாமே சரியான அளவில் அமைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி கேவி மகாதேவன் அவருடைய இனிய இசை அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒன்று. பாடல்கள் கதையோடு அப்படியே சேர்ந்து ஒன்றாகி உணர்வுகளை இன்னும் ஆழமாக கொண்டு போகுது. எல்லா பாடலுமே சூப்பரான பாடல்கள். அதுலேயும் காமெடிக்கும் வந்து பஞ்சமே இருக்காது. என்ன அப்படின்னா, வேலைக்காரர்கள் வந்து முதலாளியை ஏமாற்றிட்டு நாடகம் பார்க்க போகிறாங்க. ஆனால் கையும் கழுவுமாக முதலாளிக்கிட்டேயே மாட்டிடுறாங்க. ஆனால் அந்த மாட்டின சந்தர்ப்பத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக அப்படி ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற அந்த இது வந்து நல்லாயிருக்கும். அந்த சீனை வந்து நீங்கள் இப்போ கேளுங்க.
1: ஆரம்பிச்சு இன்டர்வல் விட்டு இப்போ கிளைமேக்ஸில் வந்து நிற்குது.
2: என்ன சொல்கிற நீ? அட, முதலாளிக்கு தெரியாம நாடகம் பாக்கலாம்னு கூட்டிட்டு வந்தியே, அத பத்தி சொன்னேன்.
1: அதுதான் நானும் சொல்றேன், நம்ம கதைய பெரிய நாடகமா இருக்கு, நாடகம் வேணுமா? நாடகம் மூஞ்சி பாரு.
2: அப்பா, பொய் சொல்லி என்ன கூட்டி
1: வந்தேன்? ஆமா ஆமா, பொய் சொல்லி தான் கூட்டாந்தேன். பின்ன உண்மை சொன்னா அது காதலுக்கு சதா ட்ரபிள் பண்ணும். இத பாரு, உன் கோசரம் இந்த லவ்கே போடவே எல்லாம் கொண்டாந்து இருக்கேன்.
2: அப்ப நம்ம ரெண்டு பேரும் நாடகத்துல வேஷம் போட போறோமா?
1: என்ன அழுதா இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? அதுல நம்ம இப்ப முதலாளிக்கு தெரியாம ஒளியாந்து இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் கடனை வாங்கி டூப்ளிகேட் கண்டல் விலாஸ் அப்படின்னு ஒரு கடையை வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறோம். அதுதான் நம்ம பிளான். இங்க எந்திரிந்த சைத்தான் குற்றமே வருவோம்.
2: இப்படியா கையே, இவ்வளவு நாளா சோறு போட்ட முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம உன் கூட வரமாட்டேன்.
1: பின்னாடி இவன் சோறு போட்டா சோறு போட்டா சொல்ற, பின்ன மனுஷனுக்கு சோறு போடாம வைக்கலாம் போடுவோம். சும்மா வாடி சோறு போட்டோம், நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யல. என்ன முதலாளி? பெரிய முதலாளி, அவன் கடிக்க முதலாளி. இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட மகன் அவனை பாரு, அவனை ஒரே ஆட்டி பாக்கி மரத்துல கை மாட்டிருக்கா பாரு. முதலாளி, முதலாளி தப்பா வந்தே மல்லிய வந்தியா? நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டியா?
3: பொண்ணு கூடாம கேட்டுக்கிட்டு
1: சுத்த பேசமான ஐயா. நீ முன்னாடியே வர சொல்லியிருந்தா நான் இவ்வளவு பேசிருப்பேனா? ரெண்டு வார்த்தை கட் பண்ணி பேசிருப்பேன்.
0: நேர்களை இப்போ தாயை காத்த தனியன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடிய பாடல் கேட்கலாம்.

படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:41. அடுத்த படம் என்ன அப்படின்னா, 1962 வெளியான இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க எம் ஏ திருமுகம். குடும்ப உணர்வுகளும் கிராமிய மனமும் விறுவிறுப்பான திரைக்கதையும் சொல்கிற ஒரு திரைப்படம் தான். இதில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன திரைப்படம்னு கண்டுபிடிச்சிருவீங்க. எம்ஜிஆர் அவர்கள், பி சரோஜா தேவி, எம் ஆர் ராதா, எம் என் நம்பியார்,

0: நேரம் 5:49. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக நாம் பேச போகிற திரைப்படம் காதல், நட்பு, பொறாமை, தியாகம், மனமாற்றம், இப்படி மனித உணர்வுகளோட பல அடுக்குகளை ரொம்ப அழகாக ஒரு கிளாசிக் எமோஷ்னலான ஒரு ட்ராமா தான் ஆலயமணி திரைப்படம். 1962 வெளியான இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க கே சங்கர். தயாரிச்சிருக்காங்க பி எஸ் வீரப்பா. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றா இருந்துச்சு இந்த ஆலயமணி திரைப்படம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், எஸ் எஸ் ராஜேந்திரன், பி சரோஜாதேவி, விஜயகுமாரி, எம் ஆர் ராதா, இப்படி எல்லாரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை கச்சிதமாக ஏற்று நடிச்சிருப்பாங்க. கதை சுருக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோதான் பணம் வசதி இருந்தாலும் மன அமைதி இல்லாமல் வாழ்கிற ஒரு மனிதன், நட்பையும் காதலையும் உயிராக நினைக்கிற ஒரு மனிதன், ஆனால் தவறான புரிதல்கள், பொறாமை, சந்தேகம் இதெல்லாம் சேர்ந்து அந்த வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத ஆலயமணி திரைப்படத்தில் ரொம்ப உணர்ச்சிகரமாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பு பற்றி தனியாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நண்பனோட மேலே வச்சுருந்த அந்த அன்பை வெளிப்படுத்துகிற காட்சி, அதை விட மனவேதனையால் துடிக்கிற அந்த தருணம், உண்மையை உணர்ந்து மனம் மாற அந்த இறுதி கட்ட காட்சிகள் எல்லாமே கண்ணீர் வராதுன்னு சொன்னாலும் கண்ணீர் வர வைக்கிற மாதிரியான காட்சிகளாகவே அமைஞ்சிருந்துச்சு. நகைச்சுவை அப்படின்னா எம் ஆர் ராதா அவருடைய தனித்துவமான நகைச்சுவையும், அவங்களுக்கே உரித்தான ஒரு நையாண்டியான ஒரு நக்கலுமே சிரிப்பு வராதவங்களுக்கும் சிரிப்பு வர வச்சிருது. இசையை பற்றி சொல்லவே வேண்டாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சட்டி சுட்டதடா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, தூக்கம் உன் கண்களை தள்ளுபட்டுமே எல்லாமே வந்து சூப்பரான சாங்ஸ். அதை விட எமோஷ்னல்ஸ் அப்படின்னா இந்த படத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். தன்னை ஏமாத்துற தங்கையும் தன்னுடைய நண்பனையும் எப்படியெல்லாம் நான் நம்பினேன் ஆனால் இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு அவங்க ஃபீல் பண்ணுற ஒரு சீனை வந்து நம்ம இப்போ கேட்கலாம்.
1: இரு தங்கள் என்று நான் போற்றிய சேகர், மீனா இருவருமே எனக்கு துரோகம் புரிவார்களா? இருக்காது, இருக்காது. அப்படியானால் மீனா நள்ளிரவில் ஏன் சேகர் அறைக்கு போக வேண்டும்? சொந்த சகோதரியிடம் மீனாவை ஒத்துக்கொள்ளும் போது அதைவிட என்ன சாட்சிய வேண்டும்?

0: இருக்க. என்ன ரெண்டு பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க?
1: தூக்க வரல, வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன்.
0: வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா? கூட என்ன கூப்பிட்டு இருக்க கூடாது? சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற?
1: நான் அவரை கூப்பிடல.
2: அது சரி, நான் லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெட்டி போடுவாங்க, ஹை கிளாஸ்ல தான் எப்படி நடந்தா ஊர் சிரிச்சு.
3: இப்போ நாம அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:56. நேர்களை படமும் பாடலும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. 1962 வெளிவந்த திரைப்படங்களது பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுட்ருந்தோம். அந்நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வீர திருமுகன் படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்ருக்கு. அந்நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். பாடலை தொடர்ந்து கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிறார். நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கன அடி வீதம், 15 நாட்களில் 4.57 டி

சி தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டிருக்கிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்றுப்பகுதி மற்றும் தெற்கு பகிங்காம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒளிபரப்பு. 6:04 நீங்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள் முழுவதும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. உண்மை எப்போதும் சுருக்கமாய் பேசப்படும், பொய்தான் விரிவாக பேசப்படும்.

எப்போதும் செலவு போக மீதியை சேமிக்காதீர்கள், சேமிப்பு போக மீதியை செலவு செய்யுங்கள். நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6 இல்.

நேரம் 6:13 நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6. சவால்களை சந்திக்கும் மனநிலை இல்லாமல் எந்த வெற்றியும் நமக்கு நிரந்தரமாக இருக்காது.

உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே ஆகும். நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6.

நேரம் காத்திருக்கும் போது மெதுவாக நகரும், தாமதமாகும் போது வேகமாக நகரும். சோகத்தில் நகரவே நகராது, மகிழ்ச்சியில் போவதே தெரியாது. நேரம் மனதை பொறுத்தது, அதை பயனுள்ளதாக மாற்றுங்கள்.

சமரசம் ஏந்தவர்க்கு யாவருமே சரிசமம் எல்லா

உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும். உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே. நேரில் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6.

நீர்களே நிறை பெற்றது பக்தி மாலை, இனி தொடர்வது நம்மை சுற்றே. நேரம் 6:31 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 நம்மை சுற்றி. சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் இலவச தொழில் வழிகாட்டுதல் நேர்முகத் தேர்வு திறன் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை

இன்று காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை நடத்தப்பட உள்ளது. ஆசிரியர் பணியில் ஆர்வமுள்ள இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் கல்வித்துறையில் சாதிக்க விரும்பும் அனைவரும் இந்த இலவச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு 8939665016 அல்லது திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகத்தை நேரில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் சொல்கிறேன், முன்பதிவு எண் 8939665016. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், திரைவண்ணன் வரிகளில் ரஞ்சித், சுஜாதா மோகன் குரல்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நம்மை சுற்றி நிகழ்ச்சி தான் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க. 2026 ஆம் ஆண்டிற்கான ஜீவன் ரக்ஷா பதக் விருதுகள் மனித உயிரை காப்பாற்றும் வீர செயல்களை பாராட்டுவதற்காக இந்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகின்றன. ஜீவன் ரக்ஷா பதக் விருதுகள் பிறரின் உயிரை காப்பாற்றிய மீட்பாளர்களுக்கு சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக், உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக், ஜீவன் ரக்ஷா பதக் ஆகிய 3 விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. மேலும் உயிர்காக்கும் செயல் நிகழ்த்தப்பட்ட தேதி 1 அக்டோபர் 2024 பின்னர் இருத்தல் வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தோடு விண்ணப்பதாரரின் சுய விவரம், அதாவது அவருடைய பயோடேட்டா, அதிகபட்சம் 250 சொற்களுக்குள் அவங்க செய்த அந்த சம்பவ விவர அறிக்கை, சம்பவம் நடைபெற்ற வரிசை, மீட்பாளரின் தைரியம், துணிச்சல், உடனடி செயல்பாடு, உயிருக்கு ஏற்பட்ட ஆபத்து மற்றும் அவர் ஆற்றிய குறிப்பிட்ட பங்களிப்பு ஆகியவை தெளிவாக இடம்பெற வேண்டும். இந்த வழிமுறைகளின்படி முழு விவரங்களுடன் 30/7/2026 விண்ணப்பித்து அதன் கருத்துருவினை மாவட்ட சமூக நல அலுவலகம், முதல் தளம், மணிமுத்தார் வளாகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், திருநெல்வேலி 627009 என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் தகவல்களுக்கு 9444255491 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நேரம் 6:44 நிமிடம். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலைப்பன்மலை 102.6 நம்மை சுற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். தென்காசி மாவட்டத்தில் 31/7/2026 முதல் 4/8/2026 வரை குற்றால சாரல் விழா நடைபெற இருக்குது. குற்றாலம் சாரல் விழாவின் ஒரு அங்கமாக 1/8/2026 பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் கால்நடைகள் பராமரிப்புத்துறை மூலம் நாய்கள் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களோட உத்தரவின் பேரில் நடைபெற இருக்குது. ஸோ இந்த கண்காட்சியில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போர் தங்கள் நாய்களை காட்சிப்படுத்திடவும் தங்களுடைய நாய்களை கண்டுகளிக்கவும் வாய்ப்பு ஏற்படுறதுனால அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து கேட்டுட்ருக்குறாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கந்தா கடம்பா கதிரியுள்ள திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், மனோ வடிவேலு விவேக் குரல்களில், காளிதாசன் வரிகளில்.

திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் இயக்குநர் நலப்பணிகள் அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேசிய சுகாதார குழும திட்டத்தின் கீழ் தற்காலிகமாக 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. எந்தெந்த பணியிடங்கள் அப்படின்னா, அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிக் ஸ்டாஃப் நர்ஸ், இந்த மூன்று பணியிடங்களுக்கும். இந்த பணிகள் முற்றிலும் தற்காலிகமானவை என்பதால் இதன் மூலம் நிரந்தர பணியோ முன்னுரிமையோ சலுகைகளோ பிற்காலத்தில் வந்து நமக்கு கூற இயலாது. இதற்கான விண்ணப்பத்தினை https://tirunelveli.nic.in அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். கல்வி தகுதி அப்புறம் இதர சான்றிதழ்களோட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 8/8/2026 அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ மாவட்ட சுகாதார அலுவலகம் எண் 16/22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002 என்ற முகவரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்க ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ தலைநகரம் திரைப்படத்திலிருந்து டி இமானிசையில் நான் முத்துக்குமார் வருகையில் மஞ்சரி தேவன் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 6:56. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz-இல் நாளை 29/7/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ சேகர் அவர்கள். ஏழு மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம் இன்டர்நேஷனல் டைகர் டே. 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:25 இன்றைய குறுஞ்செய்தி. 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிலவரம்.

8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று, வாழ்க்கை துணையுடன் கட்டாயம் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்கள் எவை? 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 மணித்திருநாடு தவாங் அருணாச்சல பிரதேசம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, பசுமையான ரெட்டை ஜடை நினைவுகள். 1:00 நலம்தானா, பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவர் நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 11:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றிய தகவல்கள். 2:00 குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி NCERT. 4:00 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் காவிரி பூம்பட்டினத்து திரைக்கடலும் தமிழரின் வணிகமும். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள்.

நேரம் 7 மணி. நேரில் கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. இன்றைக்கி அறிவியல் தகவல் எந்த என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமாக ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பேசிக்கிட்டோ, இல்லை ஜாலியாக விளையாடிக்கிட்டோ, பராக்கு பார்த்துட்டோ, இல்லை சாப்பிட்டுட்டோ, அவ்வளோ ஏன் படுத்து தூங்கிட்டோ கூட வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ட்ரெயினில் போகும்போது நம்ம பார்த்துட்டே போகிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்றைக்காவது இந்த ட்ரெயின் தண்டவாளங்கள் இருக்கு இல்லையா, ஏன் அந்த தண்டவாளங்களில் இந்த ஜல்லிக்கற்கள் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோமா, அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவல்சன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ முதல்ல கந்தசாமி திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத், இசையில் விவேகா, வரிகளில் விக்ரம், ரீட்டா, குரல்களில் சூப்பரன், ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 7:06 கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல் உடன் திரை சினிகள் தான் நிலைப்பண்பலை 102.6. ரயில் தண்டவாளத்தை ஒட்டி நடுவுலையும் ஜல்லிக்கற்கள் வந்து இருப்பதை வந்து பார்த்துருப்போம். ஸோ சும்மா வந்து தர மேலே வந்து தண்டவாளம் போட்டால் ரயில் ஓடாதா, அப்புறம் எதுக்காக இந்த கற்களெல்லாம் தண்டவாளத்தை சுற்றி அதை ஒட்டி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நமக்குலாம் யோசனை வந்திருக்கும். ஒரு ரயில் அப்படிங்கிறது 1000 டன் எடை கொண்டது. அதோட மொத்த எடையுமே அந்த இரும்பு தண்டவாளம் மேலே தான் விழும். வெறும் தரையிலேயோ இல்லைனா மண் மேலேயோ தண்டவாளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரயிலோட எடைக்கு வந்து தண்டவாளம் என்ன செஞ்சிடும், அப்படியே அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் பூமிக்குள்ளே புதஞ்சு போயிடும். இந்த கற்கள் தான் அந்த ரயிலோட மொத்த எடையையுமே அப்படி பரவலாக பிரித்து பூமிக்குள்ளே புதையாமல் தாங்கி பிடிச்சிட்ருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது மட்டும் முக்கிய காரணம் இல்லை, இன்னும் சில காரணங்களும் இருக்குது எதற்காக அதை சுற்றி இந்த ஜல்லிக்கற்கள் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அதையும் ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சிக்கலாம். வெடி திரைப்படத்திலிருந்து விஜயாண்டன் இசையில், கபிலன் வரிகளில் ஆண்ட்ரியா, நரேஷ் ஐயர் குரல்களில் சொல்கிறேன் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டரசி தொடர்ந்து தெரிஞ்சுருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7 மணி 12 நிமிடத்தில் கேட்டுருக்கிறீங்க அறிவியல் தகவலுடன் திரை இசை நிலைப்பண்பலை 102.6. ரயில் தண்டவாளங்களை ஒட்டி எதுக்காக ஜல்லிக்கற்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஃபோனை வந்து வைப்ரேட் மோடில் போட்டு வச்சு நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபோன் வரும்போது ரொம்ப ஒரு அதிர் வந்து நம்ம உடம்புலேயே வந்து வரும், அந்த ஃபீல் பண்ணுவோம் அந்த அதிர் வைப்ரேஷனை. அதே மாதிரி ரயில் வந்து வேகமாக போகிறப்போ மிகப்பெரிய அளவில் வந்து

அதிர்வுகள்லாம் உண்டாகும். அப்போ என்ன பண்ணும் இந்த ஜல்லிக்கற்கள்லாம் ஒன்றோட ஒன்று இறுக்கமாக பின்னிக்கிட்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி செயல்பட்டு ரயில் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளெல்லாம் உறிஞ்சி அப்படியே தண்டவாளம் வந்து விலகாமல் பார்த்துக்குமா. இதனால் மட்டும் இல்லை, இன்னொரு சில காரணங்களும் இருக்குது இந்த ஜல்லிக்கற்களை போடுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பாடலுக்கு அப்புறமா வந்து தெரிஞ்சுக்கலாம். மஜா திரைப்படத்திலிருந்து வித்யாசகர் இசையில், பா விஜய் வரிகளில், சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7:17 அறிவியல் தகவல் தான் கேட்டுருக்குறோம். நிலை பண்பலை 102.6 ரயில் தண்டவாளங்களை சுற்றி எதற்காக ஜல்லிக்கற்களை வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து மண் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும், மழை பெய்கிறப்போ தண்ணி எல்லாம் தேங்கி அந்த மண் வந்து அப்படியே சகதியாக ஆகிடும். ஆனால் கற்கள் ஜல்லிக்கற்கள் வந்து இருக்கிறதுனால இந்த தண்ணீர் என்ன செஞ்சிடும், உடனே வடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் தண்டவாளத்துக்கு அடியில் புல் செடி இதெல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னோம், வேர்கள் வந்து என்ன செஞ்சிடும், அந்த மண்ணை பொழந்துட்டு அப்படியே வெளியில் வந்துடும். இதுவே கற்கள் இருக்கிறதுனால அந்த செடிகள் எல்லாமே வளர முடியாது. ஸோ இந்த காரணங்களாலையும் தான் ஜல்லிக்கற்களை வந்து தண்டவாளங்களை சுற்றி அதிகமாக போடுறாங்க. இந்த தண்டவாளங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கற்களுக்கு வந்து ட்ராக் பேலஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ பாடல் கேட்டு வந்துடலாம். அயன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், பா விஜய் வரிகளில் பென்னிதயாள், ஹரிச்சரண், சின்மயி, சைந்தவி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7:24 அறிவியல் தகவல்கள் தான் கேட்டிருக்கிறோம். நிலை பண்பலை 102.6 ரயில் தண்டவாளங்களை ஒட்டி எதற்காக ஜல்லிக்கற்களெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மண் போட்டால் என்ன ஆகும், ஏன் ஜல்லிக்கற்கள் போடுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி நினச்சிருக்கேன். நம்ம நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பைரவா திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் வைரமுத்து வரிகளில் விஜய் பிரியதர்ஷினி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேரம் 7:30. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பில். தொடர்வது ஆசை அஞ்சல். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்படலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 6270002 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்புனீங்கன்னா, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதம் வழி விருப்பப்படல நீங்களும் கேட்டரசிக்கலாம். ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி முதலாவதாக பாடல் கேட்டிருக்கிறாங்க மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளையன்கரிசல், சந்திரபோ, சுஜன், மதுரை, கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, நந்தினி, மோதிலால், மாலதி, தங்கமாயன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை வந்து நம்ம கேட்டு வந்துடலாம்.

7:36 நிமிடத்தில் ஆசைஞ்சலிகள் சங்கம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமழிசை மணிவண்ணன், ராணி, வாகி, ராமசாமி, சங்கராபுரம், பொன் சீனிவாசமூர்த்தி, சாத்தான்குளம், எம்எஸ் மயில் இவங்களுக்காக ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. தாலாட்டு படத்திலேருந்து இந்த பாடல் வந்து நம்ம கேட்டு வந்துடலாம்.

7:41 ஆசைஞ்சலிகள் சங்கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. ஆழ்வார் துளுக்கருப்பட்டி, தாவீது, கனகராஜ், முத்துக்குமார், உடையாம்புலி, மரியதாஸ், திருப்பதி, கரம்பை பொட்டல், பால் பாண்டி, மேரி, குணசேகர், லதா, அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன் ராஜபூபதி, சத்தியமங்கலம் கே என் பாளையம், பேச்சுமுத்து நடராஜன், இவங்களுக்காக வைதேக கத்தினால் படத்துலேருந்து பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஏழு மணி 47 நிமிடத்தில் ஆசைஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மேலச்சவிலிருந்து பி முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி, தூத்துக்குடி, ஸ்பிக் நகர், ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக முந்தானை முடிச்ச படத்துலேருந்து இந்த பாடல் கேட்டு வந்துடலாம்.

7:51 நிமிடத்தில் அசைஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. திருமழிசை ராணி மணிவண்ணன் லட்சுமி ஜெயந்தி ஆனந்தி நீலாங்கரை ராகுல் ஷாலினி கண்ணகி நகர் பெரியசாமி சஜித்குமார் வில்லிவாக்கம் குபேந்திரன் உடையாம்புலி பால் தினகரன் ஆகாஷ் பால்ராஜ் சுதா பால்ராஜ் அபிநந்தன் அஸ்வந்தன் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக நீதானந்த கோயில் படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7:56 ஆசைஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. டவுன்லேருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமியாக கேட்டிருக்கிறாங்க. புதுமை பெண் படத்துலேருந்து கஸ்தூரி மணி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீ கிருஷ்ணா தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தால் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம், 15 நாட்களில் 4.57 டிஎம்சி தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை

மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். 2047-க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குதிறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை ஆயத்த நிலை மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹேங்ஸ்வாவில் நடைபெற்ற வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 8 மணி 5 நிமிடம் நேரில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1893 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 9443336074 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், 9443336074 அப்படிங்கிற பண்பலைன் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ முதலாவதாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. கட்டேரிப்பட்டியிலிருந்து அகிலா அபிநயா கேட்டிருக்கிறாங்க. வாகை சுடவா திரைப்படத்திலிருந்து போராணை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6

8:13 குக்கு நீங்கள் சங்கேற்று இருக்கீங்க நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சாலைப்புதூர்லேருந்து ஆஷ்னி ஆஷ்வின் கேட்டிருக்காங்க. ரோஜா படத்துலேருந்து சின்ன சின்ன ஆசை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360749 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: கோபுர தீபம் படத்திலிருந்து உள்ளமே உனக்கு தான் சாங் போடுங்க. பேர் பரமேஸ்வரி அகஸ்டின், ஊர் புதுப்பட்டி.

8:23 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. பாளையங்கோட்டையிலேருந்து சந்திரா, தேவர்மன் படத்துலேருந்து மணமகளே இந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:26 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாக வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுருக்கீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேர் பாடல் கேட்டிருக்காங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: புதுப்பட்டியிலிருந்து செல்வபுரணி. எனக்கு கிழக்கு சீமை என்ற படத்தில் இருந்து ஆத்தங்கிற மரமே அரசு மலை இல்லையே அந்த பாட்டு தாங்க. நன்றி.

8:31 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரத்திலிருந்து எல்வி மணி கேட்டிருக்கிறாங்க. கருத்தமாவட்டத்திலேருந்து தென்மேற்கு பருவகாற்று அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: குக்குணிகள்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. சவளாப்பரியிலேருந்து பாண்டியன், நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலேருந்து சிட்டுக்கு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:41 கொக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச படலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்கீங்க. ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியன், காதல் ஓவியம் படத்துலேருந்து சங்கீத ஜாதிமலை அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

8 மணி 41 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி தான் நிலைப்பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, பழையப்பேட்டையிலேருந்து நல்லையா கேட்டிருக்கிறாங்க. இதே கணி

8:54 கொக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் எங்களால் பாடல் கொடுக்க முடியல. யார் யார் எந்த நேயர்கள் பாடல் கேட்டிருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கீழச்சுரண்டை, பிரம்மசக்தி, செல்வராஜ், முத்து பாலகிருஷ்ணன், முத்து செல்வன், வீரபாண்டியன் பட்டணம், கிளாட்ஸ்டன், தூத்துக்குடி சீதாலட்சுமி, புதுக்குடி விஷ்ணுராம் கணேஷ், இனாம்கரி செல்வம், ஜெயதுர்கா, தென்காசி இந்திரா, பிரியா, ரேணுகா, காந்திநகர், வசந்தி சுப்பிரமணியன், கரூர் ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா, திருவனந்தபுரம் குமார், முக்குடல், அஸ்வினி, ஆதனா, பூலாங்குளம் முத்து இவங்க எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடலாக பண்ணைவிலி புதூர்லேருந்து தங்கம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆதிபராசக்தி படத்துலேருந்து சொல்லடி அபிராமி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 9:30 நேரில் நேர்ந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் போர் முறைகளை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றறிகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில் சார். சங்க காலத்தில் போர் செய்தல் வந்து ஒரு முக்கிய தொழிலாகவே வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மன்னர்கள் பிற நாடுகளை கைப்பற்றி தங்களுடைய நாட்டை விரிவுபடுத்துறதுக்காகவும் தங்கள் படைகளுடைய வலிமையையும் வீரத்தையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்து போர் தொழில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ 1001 திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரியில் TM சவுந்தரராஜன் அவர்களில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-645-8, மேலும் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. 9:37 இலக்கிய சரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. சங்க இலக்கியத்தில் போர் முறைகளை பற்றி தான் வந்து தெரிஞ்சிட்ருக்கதாக சொல்லியிருந்தேன். போர்கள் வந்து சில வரைமுறைகளோடு நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிற இலக்கியங்கள் வந்து பாடல்கள்லாம் குறிப்பிடுது. போருக்கு செல்வோர் ஒரு குறிப்பிட்ட பூக்களை சூடுதல் அப்படிங்கிறது ஒரு மரபாகவே வந்து இருந்திருக்குது. ஒவ்வொரு மன்னனும் ஒரு குறிப்பிட்ட பூவை சூடி போர் புரிதாங்க அப்படிங்கிறதும் ஒரு மரபாக இருந்திருக்குது. அதனால் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி பூச்சூட வருமாறு வீரர்களுக்கு அழைப்பு விடுத்தனர் அப்படின்னு சொல்லி கலாத்தலையாரின் புறப்பாடல் ஒன்றில் ஒரு பாடல் வந்து குறிப்பிடுது. மூதிலால் ருள்ளும் காதலின் தனக்கு முகந்தேந்திய பசியன் மண்டை இவர்கீர்க்கென்று மதுவுமன் நிசினே கேட்டிய வாளி பான பாசரை பூக்கோளின் என என்னையும் மழவாய் தன்னுமை எலிசினன் குரலே அப்படிங்கிற அந்த பாடலில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பூச்சூடி சென்றாங்க, அதற்கு ஒரு விழாவு மாதிரியும் அதை வந்து கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்குது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ இதே கமலம் படத்திலேருந்து கே வி மகாதேவன் இசையில் பி.வி. ஸ்ரீனிவாஸ் பி.சுசிலா குரல்களில் கண்ணதாசன் வரிகளில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:42 நிமிடத்தில் இலக்கியச்சரல் நிகழ்ச்சி சங்கம் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 சங்க இலக்கியத்தில் போர் முறைகளை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். போரில் விழுப்பு நோடு இறக்கிறது பெருமை அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க அந்த காலத்தில். அதனால் குழந்தை வந்து இறந்தே பிறந்தால் கூட வாளால் கீரியையே புதைக்கிறத வந்து ஒரு வழக்கமாக கொண்டு இருந்திருக்கிறாங்க. குழலர் இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளில் தப்பார் அப்படிங்கிற அந்த பாடலில் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் போரிடாதவங்களை இழிவாக கருதுனதையும் அவங்களையும் மார்பில் கீறி புதைச்சதாகவும் வந்து கூறியிருக்குது பாடல்கள் மூலம். நோய்ப்பால் விழித்த யாக்கை தழுகி காதல் மறந்து அலர்ந்தீது மருங்கு அருமார் அப்படின்னு சொல்லி புறப்பாடல் வந்து கூறுது. போரில் இறந்தவங்களுக்கு நடுகள் நட்டு வழிபடும் வழக்கத்தையும் அந்த கால மக்கள் வந்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. குழந்தையும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுசிலா குரலில்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஒன்பது மணி 47 நிமிடத்தில் இலக்கிய சொல்லல் நிகழ்ச்சி சங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. சங்க இலக்கியத்தில் போர் முறைகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். போரின் தொடக்கத்தில் வெற்றி காண வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து இயல்பாக வந்து இருந்திருக்குது. அரசன் பகை நாட்டின் மீது படையெடுக்கும் முன்பு குடையையும் வாளையும் நல்ல நல்ல முன்கூட்டியே அனுப்பி வைக்கிறதும் வந்து ஒரு வழக்கமாக வந்து இருந்திருக்குது. இதை வந்து விழாவாகவும் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. குடையும் வாளும் நாள்கோள் அப்படின்னு அந்த பாடல் கூட இதை பற்றி குறிப்பிட்டிருக்கு. குளிர்பணி அப்படின்லாம் சொல்லி பார்க்காம போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களை நள்ளிரவில் மன்னன் வந்து தூங்காமல் அவர்களை கண்டு ஆறுதல் சொல்கிறது வழக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நெடுநல்வாடையை வந்து குறிப்பிடுது. புண்பட்ட வீரருடைய கையை மெல்ல எடுத்து மையாகிய மெருகினை இட்டு வெண் சிறு கடுகை தூவி ஆம்பர் குழலை ஊதி ஓசையை செய்யும் மணியை இயக்கி காஞ்சி பண்ணை பாடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா குரலில் சொன்ன ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பெண்கள் போர்க்காலத்தில் தன் கழுத்தில் இருந்த மாலையை தலைவனுக்கு சூட்டி போருக்கு அனுப்பி வந்து வெற்றி கண்டிருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. போர் முடிவில் ஒரு தலைவன் வந்து மனைக்கு சென்றான். அவன் போர் புண்பட்டு இறுதி நிலையில் இருந்தான். எல்லா வகையிலையுமே அவன் வந்து இறுதி நிலையை அடைவான் அப்படிங்கிறத வந்து அவள் புரிஞ்சுக்கிட்டா. இருந்தாலும் அவன் புறமுதுகிட்டு போர்லேருந்து திரும்பி வந்து உயிர் வாழ ஆசைப்பட்டு தன்னுடன் சேர்ந்து வாழ்கிறத எந்த பெண்ணும் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் காயம்பட்டாலும் மரணம் அடைந்தாலும் தன் தலைவன் நேருக்கு நேர் எதிரியை சந்தித்து அவனை வென்றவனாகவோ அவனிடம் வீரத்தை நிரூபித்தவனாய் இருப்பதையே தலைவி விரும்புவதாகி வந்து கூறியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியிலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

9:56 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் போர் முறைகளை பற்றி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி நிறைவேற்றலாக கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் சுகமான பாடல் வந்திருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 10 மணி, நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்பாடல்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113232 மற்றும் 0462256113333 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆரங்கிலிருந்து இந்திரா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இரவு வணக்கம்.
0: ம், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: காய்கள் சத்தியத்துல பாருங்க, நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றியா, நன்றி.

0: 10:05 சுகமான ஒரு அங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க
1: சார்? நான் சிவா கேட்டேன்.
0: ஆ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: எனக்கு அன்னையெல்லாம் படத்துலேருந்து மறைஞ்சிது கலை.
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசீதில் வந்து நினைஞ்சிருங்க.
1: ஆ நன்றி.

0: 10 மணி 10 நிமிடத்தில் கேட்டிருக்கீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: எடுதாவணையிலிருந்து மாறி.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: எங்கிட்ட அந்த படத்துல இருந்து ஏ மாமா நின்னா ஆகாத அந்த படம்.
0: நீங்க கேட்ட படம் வந்துட்டு கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.
0: நேயர்களே, நீங்களும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம்.

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ்.
1: பத்து மணி 15 நிமிடத்தில் சுகமானவராங்க நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: சார்
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கிற சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: ஒரு பூங்காவனம்.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 10 மணி 20 நிமிடத்தில் சோமனோரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0942-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: அன்பான ஞான வில்சன் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? எனக்கு வந்து பாண்டித்துறை படத்துல இருந்து மல்லியே அந்த பாட்டு கொடுத்துருக்கு சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பத்து மணி 21 நிமிடத்தில் சுகமான ஒரு அங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம்.
0: சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? எனக்கு எங்கள் ஊர் காவக்காரன் படத்திலிருந்து ஆசையில் பாத்தி கட்டி என்ற பாடல்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துருக்கு, கேட்ட ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 31 நிமிடத்தில் சுகமான ரங்கில் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் புதுக்கோட்டையிலேருந்து மோகன் சரஸ்வதி பேசுகிறேன் சார். நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நலமா இருக்கிறோமா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு நினைப்பதை நிறை வேண்டும் படத்திலிருந்து. நினைப்பது நிறை வேண்டும் நீங்க இருந்தார் என்னோடு, இந்த பாட்டு வேண்டும்.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: நன்றி சார்.

0: 10 மணி 37 நிமிடத்தில் சுகமான நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பல்ல கேட்டரசுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0422256113132 மற்றும் 0462251133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வெள்ளாங்கலிருந்து வீரபத்ரன்.
0: ஆ, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இந்த உத்தமன் படத்துல இருந்து கேளாய் மகன்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ஆ சரி, நன்றி சார்.

0: 10:42 சோமனாராங்க நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: லாலாவட்டத்துலேருந்து பூமாரி.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு
1: நல்லா
0: நலமா இருக்கிறோமா? என்ன பாடல் வேணும்?
1: பூமணி படத்துல இருந்து
0: தோல்மையில
1: அந்த பாட்டு கொடுங்க.
0: கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார், நன்றி.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

0: 10:49 நிமிடத்தில் சுகமணராங்கில் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாகர்கோவில் நகர், ஜெயக்குமார்.
0: சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து சீர்வரிசை. அந்த பாடல் வரி கவிஞர் கண்ணதாசன், இசை எமிச்சு கண்ணதன், பாடியவர் ரிஷிகேஷன் பேசுகிறார். கண்ணனை
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டு கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ரொம்ப நன்றி.

0: 10:51 மணத்தில் சோமநாதன் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம், என்ன தான் இருக்கீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? இணைப்பில் தான் இருக்கீங்க?

0: 10:57 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சாங்க கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ற பாடலை இரு வணக்கத்துடன் கேட்பது பிந்து பூந்தரை முருகன். நன்றி.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 11:04. நேயர்களே, நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நமது முதன்மை அலைவரிசையில் அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதலில் நெஞ்சிருக்கும் வரை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன்.

தங்கை படத்திற்காக ஒலிப்பது டி எம் சௌந்தரராஜன் குரல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் காதலுக்கு மரியாதை, பொற்காலம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இடம்பெறுவது காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து பாடல்கள்.

ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை.

ஆசைக்கு அளவிற்கு கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்கடா. கரையோ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

என்ற நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஞானவழி, காசியதான் கடவுளடா, சங்கை முழங்கு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். துவக்கமாக ஞானவழி படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

சந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே.

வந்தது. சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் லோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

நேரம் நள்ளிரவு 2:27, 3:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை ஞான ஒளி படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து காசேதான் கடவுளடா படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் கோவை சுந்தர்ராஜன் இணைந்த பாடலில் பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது எம் எஸ் விஸ்வநாதன், வீரமணி மற்றும் ஏ எல் ராகவன் இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: ஆண்டவன் தொடங்கி

0: அடிப்பேன், சோக்கா பேசினேக்கா பத்து பாக்கெட் அடிப்பேன், சுட்டு இருந்தா டீ அடிப்பேன், இல்லாங்கா டீ அடிப்பேன், சோக்கா பேசினேக்கா பத்து பாக்கெட் அடிப்பேன், டாவடிப்பேன் டைவடிப்பேன், டாவடிப்பேன் டைவடிப்பேன், ஜகா வங்கி சைடு அடிப்பேன், கைத உன்னை நோட்டால் அடிப்பேன்,
1: காசேதான்
0: கடவுளே காசேதான்.

இன்னா மனுஷன் என்ன உலகம் நெங்குறான் தம்பிங்கிறான் கல்லாப்பட்டியை கண்டான் கட்டி சலாம் அடிக்கிறான் இன்னா மனுஷன் என்ன உலகம் நெங்குறான் தம்பிங்கிறான் கல்லாப்பட்டியை கண்டான் கட்டி சலாம் அடிக்கிறான் பெஞ்சமாள் ஓஞ்சி போன பெஞ்சமாள் ஓஞ்சி போன சாஞ்சையுடன் காஞ்சி போன பேட்டையா

நேரம் நள்ளிரவு 2:46 48 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை காசியதான் கடவுளடா படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து சங்கே முழங்கு படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். முதலில் ஒழிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

விருச்சா போச்சு, புகையில விருச்சா போச்சு, பெண்ணே உனக்கு என்ன ஆச்சு, நெருப்பா கொதிக்குது மூச்சு.

பெட்டை கோழியை காவல் காக்க சேவல் நான் வரவ. எனி அப்செக்ஷன்? பொம்பளை சிரிச்சா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனியராகும். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் பீம்சென் ஜோஷி மற்றும் கே எல் சைகல் ஆகியோரது பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது பண்டிட் பீம்சென் ஜோஷி அவர்களின் பாடல்.

0: finals. She joined the fellow pugilist Preeti Pawar in assuring a medal for India. With the win, the Indian boxer progressed to the semi-finals and moved within one victory of securing a place in the gold medal bout. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் அதிகாலை 4:10.
2: பொங்கும் மங்களம். விசூர் VS பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா PR முருகன் அவர்கள் தவில். பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவிராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதித்தாளம், திஸ்ரநடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது மீரா படத்திலிருந்து MS சுப்பலட்சுமி குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.